0: நேரமட்டு மணி 2 நிமிடம். எஃப்எம் 102 தசமகள் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்,
1: யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்த ஒரு பிரபலமான நடிகை. இரண்டாவது கூற்று, திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்த இவர் முதன் முதலில் அவர் நடித்த திரைப்படத்தின் பெயரை தனது பெயருக்கு முன்பாக அடைமொழியை சேர்த்துக் கொண்டவர். மூன்றாவது கூற்று, எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய அவரது கலைப்பணிக்காக தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளையும் இந்திய அரசின் விருதையும் பெற்றவர்.
0: இதன் நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த மூன்று கூற்றுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் அப்படி என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து சொல்லலாம். 416-554-0004 ஊடாக அழைத்து நீங்கள் சொல்ல முடியும். மீண்டும் அந்த கூற்றை நாங்கள் தருகிறோம். பழம்பெரும் திரைப்பட நடிகையான இவர் தனது தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடத்தை பிடித்த ஒரு பிரபலமான நடிகை. இரண்டாவது கூற்று, திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த இவர் முதன் முதலில் அவர் நடித்த திரைப்படத்தின் பெயரை தனது பெயருக்கு முன்பாக அடமொழியாக சேர்த்துக் கொண்டவர். எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய அவரது கலைப்பணிக்காக தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளையும் இந்திய அரசின் விருதையும் பெற்றவர். இதுதான் இந்த நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற மூன்று கூற்றுக்கள். இந்த கூற்றுக்குரிய பிரபலம் யார் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் என்ன செய்யணும்?
1: உடனே அழைக்கலாம். 416-554-0004
0: ஊடாக அழைத்து இந்த பிரபலம் யார் என்று சொல்லி எங்களோடு இணைந்து பதிலை சொல்லலாம்.

0: இசைஞானி இளையராஜன் இசையில் நிஜமான் திரைப்பட பாடல் ஒளி தோய்ந்திருக்கிறது. 8:09 எஃப்எம் 102 தசமில் ஊடாக நிகழ்ச்சிகள். 3 கூற்றுகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். மீண்டும் அந்த கூற்றை தருகின்றோம்.
1: பழம்பெரும் திரைப்பட நடிகையான இவர் தனது தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்த ஒரு பிரபலமான நடிகை. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த இவர், முதன் முதலில் அவர் நடித்த திரைப்படத்தின் பெயரை தனது பெயருக்கு முன்பாக அடிமொழியாக சேர்த்துக் கொண்டவர். எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய அவரது கலை பணிக்காக தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளையும் இந்திய அரசின் விருதையும் பெற்றவர்.
0: இதாண்டிய நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த 3 கூற்று, இந்த 3 கூற்றுக்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபலம் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடித்த நேரடியாக அழைத்து எங்களோட பதிலை சொல்லலாம். 4165544040 இணைந்திருக்க நேர்களை எடுத்துக் கொள்ளப் போகிறோம். முதலாவது நேரங்களோடு என்று வணக்கம்.
2: வணக்கம் ஜீவரஞ்சன், வணக்கம் நிவாசினி, பார்னர் நிவாசினி. நான் நாதன். இது உறவு குடும்பம் எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் நாதன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: மிகவும் நல்லா இருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் இல்லை, நீ வார வருஷம் தான் உங்களை சந்திக்கலாம்.
0: ஓ, அது பாருங்க, அவ்வளவு சாரி மிஸ்
1: பண்ணிருக்கேன்.
0: ரேடியோல பேசலாம் நாதன்.
2: ஓ, நான் என்னன்னா நடிகர் திலகம் சாவித்திரி, எம்இ கணேசன் வாய்ஸ்.
0: சாவித்திரி அப்படி என்று சொல்லி உங்களோட பதிலை தந்திருக்க குறித்திருக்கிறோம். நன்றி நாதனங்களோடு இருந்து கொண்டதுக்கு
2: நன்றி. நன்றி, குட் நைட், பாய்.
0: நன்றி நன்றி. அடுத்த நிமிடம் செல்ல போறவங்களோட இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கள்?
3: நான் கரண் பேசுறேன். அப்படி நீங்க இருவரும் நலமா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் கரண். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா இருக்கிறேன்.
0: சரி கரண், இந்த பழம்பெரும் நடிகையை நாங்கள் கேட்டிருக்கிறோம், உங்களுக்கு யாருன்னு தெரியுதா?
3: நான் நினைக்கிறேன் ரெண்டு பேர் சொல்லி சொன்னா, ஒன்று வெண்ணிலாடு நிர்மலா, மற்ற சவால் ஜானகி. என்னச்சுனா நான் வெண்ணிலாடு நிர்மலாவுக்கு ஓட்டு போட்டேன்.
0: சரி, வெண்ணிலாவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்கள், உங்களுடைய ஓட் போகுது, பார்க்கலாம். நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு
3: நன்றி.
0: நன்றி நன்றி. அடுத்த நேரம் சில போகிறோம் எங்களோட இணைப்பில். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேச? ஓ வணக்கம், யார் பேசுறீங்கள்?
1: வணக்கம்.
0: கண்கள் பூத்து போனதா,
1: பழைய ஞாபகங்கள் எல்லாம் திரும்பி
0: உள்ளம் வீட்டுதா? அப்படி
4: இதுல யாரு சொல்றது சொல்லுங்க, ஜீவரஞ்சன் சொல்லுங்க. அப்ப நாங்க சரோஜாதி நினைக்கிறதா, பத்மினி நினைக்கிறதா, சாவித்ரி நினைக்கிறதா, ஜானகி நினைக்கிறதா, எல்லாத்தையும் விட ஆனா அந்த பேருக்கு முன்னால அடை இருக்கிறேன்னு சொன்னா அது வெண்ணிறாட நீர்மலாவை தவிர வேறு ஒருத்தருக்கும் அங்க அடை இல்லை.
0: அதான்
4: நான் இவ்வளவு யோசிச்சு ஒருவருக்கு அடைய
1: நீர்மலாவாத்தான் இருக்கலாம்
5: நல்ல
0: சோமரன்.
5: மழை
0: பெய்யறபடியா வந்து
5: அப்படின்னு
0: சொல்லிக்கீங்க. நன்றி எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு ஆதவன். அப்பப்பா தோன்றி வாங்கோ.
1: நாங்களும் மாதவனத்தான்
0: தேடிக்கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி. 4165 கணக்கு டியூஸ்டெல்லாம்
1: கொடுத்திருக்கோம்.
0: சரி, மீண்டும் அதை கூட்டிகளை தருகின்றோம்.
1: பழம்பெரும் திரைப்பட நடிகையான இவர் தனது தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்த ஒரு பிரபலமான நடிகை. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்த இவர் முதன் முதலில் அவர் நடித்த திரைப்படத்தின் பெயரை தனது பெயருக்கு முன்பாக அடைமொழியாக சேர்த்துக் கொண்டவர். எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய அவரது கலைப்பணிக்காக தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளையும் இந்திய அரசின் விருதையும் பெற்றவர்.
0: இதாண்டிய நாளில் நாங்கள் கேட்டிருக்கிற இந்த 3 கூட்டு, இந்த 3 கூட்டுக்குரிய இந்த பிரபலம் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நீர்கள் மனிதர்கள் பதிலை தந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம். என்ன பதில் என்று சொல்லி எங்களோட இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் தேவகுமார்.
0: தேவகுமார், எப்படி இருக்கிறீங்கள்?
5: பதிலும்
0: குறித்திருக்கிறோம். நன்றி தேவகுமார் எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
5: அண்மையில காலமானவர் சில
0: வளம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரிடம் சில போறவங்களோட இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் பத்மநாபன், எப்படி இருக்கீங்க? இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கிறோம். பத்மநாபன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த இடையிலும் பாருங்க, பதில் சொல்ல வந்திருக்கீங்களே.
6: ரெண்டு பேர் கார் கைக்கணுமா கதைக்க மாட்டேன்.
0: அப்ப நீங்க சொல்ல போறீங்க.
6: உங்களுக்கு முன்னாம் எனக்கு முன்னாம் நிறைய பேசிக்கணும். பழம் பெரும் புகழ் நடிகர் சௌகாரம் சௌகார் ஜானகி.
1: அப்ப உங்களோட ஓட் சௌகார் ஜானகின்னு சொல்லிக்கீங்க. நன்றி பத்மநாதன், இணைந்து கொண்டு
0: நன்றி. வணக்கம். 8:16 எஃப்எம் 102.2 ஊடாக நம்ம ஒரு ஈவினிங்கில் யார் அந்த பிரபலம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். 3 கூட்டுகளை தந்திருக்கிறோம். அந்த கூட்டுக்குரிய பிரபலம் யாருன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ளும். நீங்களும் அழைக்கலாம்.
1: 416-554-4000.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-816-2121-0462-4 Some condition apply.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம்.
9: 8:24 நேரம் அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி. எங்களோட நினைப்பில் வணக்கம்.
10: வணக்கம், நான் ஜீவரஞ்சன் நிவாஜினி. நான் பபி கேட்கிறேன்.
11: பபி எப்படி இருக்கிறீங்க?
10: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நல்ல சுகமா இருக்கிறோம் பபி. பபி சொல்லுங்கள் பாப்பா, இந்த கூற்று ஏராளமான பதில்கள் வருகிறது, நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க?
10: நன்றி பபி எங்களோடு
9: 4 நிமிடம் சரி. நாங்கள் மீண்டும் அந்த கூற்றுகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் பதிலை சொல்லக்கூடிய நேரம் வந்திருக்கிறது.
11: பழம்பெரும் திரைப்பட நடிகையான இவர் தனது தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்த ஒரு பிரபலமான நடிகை. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த இவர் முதன் முதலில் அவர் நடித்த திரைப்படத்தின் பெயரை தனது பெயருக்கு முன்பாக அடைமொழியாக சேர்த்துக் கொண்டவர். எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய அவரது கலைப்பணிக்காக தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளையும் இந்திய அரசின் விருதையும் பெற்றவர்.
9: சரி, இதுதான் இந்த நாளில் நாங்கள் தந்திருந்த 3 கூற்று. இந்த கூற்றுக்களை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஒரு பிரபலத்துக்கான கூட்டாக தான் நான் தந்திருந்தோம். சரி, அந்த வகையில் தான் இந்த நாளில் பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. சௌகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் 400+ படங்களில் நடித்திருக்கின்றார்.
11: தெலுங்கு மொழியில் அவர் நடித்த சௌகார் என்ற படத்தின் மூலம் ஜானகி தனது பெயருக்கு முன்பாக சௌகார் என்ற அடைமொழியை சேர்த்து கொண்டார்.
9: புதிய பறவை, எதிர்நீச்சல், பணம் படுத்தும் பாடு, தில்லமுள்ளும் உள்ளிட்ட படங்களில் அவரது நடிப்பு தமிழ் திரையுலகில் பேசப்பட்டது. தனது நடிப்புக்காக தமிழ்நாடு அரசின் கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற அவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றவர். 2020 வரை அவர் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். ஆகஸ்ட் 21 கடந்த மாதம் அவர் காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை ஒரு பிரபலம் உங்களை சந்திக்கும்.
11: பாஸ்கரின் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் நாளையும் நாளை மறுதினமும் ஸ்காப்ரோ வுட்சைட் சினிமாவில் இரவு 10 மணிக்கும் ரிச்மண்ட் ஹில் யார்க் சினிமாஸில் மாலை 6:30 மிசிசாகா சென்ட்ரல் பார்க்வே சினிமாஸில் மாலை 6:45 காண்பிக்கப்படுகிறது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவின் புதிய நகர முதல்வருக்கான போட்டியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் விலகியுள்ள நிலையிலும், நீட்டிரவு இடம்பெற்ற விவாதத்தை அடுத்தும் முன்னணி வேட்பாளர்களுக்கு இடையிலான போட்டி மிக நெருக்கமாக உள்ளதை இன்று வெளியாகியுள்ள ஃபோரம் ரீசர்ச் கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோ 46% ஆதரவுடன் முன்னிலையில் உள்ள போதிலும், சக வேட்பாளர் பிராட் பிராட்ஃபோர்டுக்கும் அவருக்கும் இடையில் 4% இடைவெளி மாத்திரமே இக்கருத்துக்கணிப்பில் அவதானிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய ஆட்சியில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக மலிவான போலி அரசியலை திமுக அதற்கு சார்பான ஊடகங்களும் செய்வதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. கரூர் மற்றும் கோவையில் உள்ள மருத்துவமனைகளில் வழங்கப்படும் மாத்திரை உரைகளில் ஹிந்தி உள்ளதாக புகைப்படங்கள் வெளியான நிலையில் அந்த உரைகள் கடந்த திமுக ஆட்சியில் அச்சடிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் மதுரை கள்ளழகர் கோவில் நுழைவாயிலில் தமிழ் அளிக்கப்பட்டு ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் மாத்திரமே உள்ளதாக வெளியான புகைப்படங்கள் போலியானவை என்றும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் பொய்களை மட்டும் மூலதனமாக கொண்ட திமுக இவ்வாறான மலிவான அரசியலை கைவிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் தகவல்களையும் புகைப்படங்களையும் முறையாக ஆய்வு செய்யாமல் திமுக சார்பு ஊடகங்களும் தவறான செய்திகளை பரப்புவதாக அது விசனம் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான சிரந்தி ராஜபக்ச லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர் மருத்துவமனையொன்றுக்கான உபகரண கொள்முதல் தொடர்பில் 10 மில்லியன் ரூபாய்கள் பெறப்பட்ட விவகாரத்துக்காக இக்கைது இடம்பெற்றுள்ளது. சிரந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.

0: அறிவித்தல் ஒன்று, திரு எட்வர்ட் ஸ்ரீல் மனுவல் பிள்ளை அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் யாழ் கொய்யா தோட்டத்தை பதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு எட்வர்ட் ஸ்ரீல் மனுவல் பிள்ளை அவர்கள் 1/10/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்ற அந்தோனி பிள்ளை மனுவல் பிள்ளை, லில்லி டோரத்தி மனுவல் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற சுவாம் பிள்ளை ஜோசப் மரியம்மா ஜோசப் தம்பதிகளின் மருமகனும், மேரி திரேசா மனுவல் பிள்ளை, தவம் ஆசிரியை ட்ரிசா டீச்சர் அவர்களின் அன்பு கணவரும், டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ மேரிலாண்ட் USA, டாக்டர் கலிஸ்டா தயாளினி ராஜகாரியர் தயா ஆகியோரின் அன்பு தந்தையும், பெலிசியா ரோஹினி ஆஞ்சலோ மற்றும் டக்ளஸ் ராஜகாரியர் ஆகியோரின் அன்பு மாமனாரும், ரேமியஸ் மிதுனன் ஆஞ்சலோ, ஷிவோன் நயினி ஆஞ்சலோ, ஜூலியன் ஐவன் ஆஞ்சலோ, ஷரோன் நேரியா டக்ளஸ் ஆகியோரின் அன்பு தாத்தாவும், காலம் சென்ற ஹெலன் ரெஜினா பேதுரு பிள்ளை, லினி மார்ஷல், மேரி இமல்டா நோமா, அனட் பியட்ரிஸ், ஜெரால் பெர்னார்ட், ஸ்டான்லி, ஸ்வீத்தன் கலிஸ்டர்ஸ், பேசி, லில்லி ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேதுரு பிள்ளை ஜோசஃபின், கந்தையா, ஸ்டீபன், மேரி மற்றும் மேரி ஜோசஃபின் கிரேஸ், லீனா ஆகியோரின் மைத்துனரும், மேரி மாலினி, நளினி, காலம் சென்றவர்களான ராபர்ட்சன் வேல்ஸ், வில்லியம் சார்ல்ஸ், ஆண்ட்ரோலத்தி, காலம் சென்றவர்களான மெரினோ ஆண்டனி, லில்லி பெனட்டேட் மற்றும் மேரி ஜேசின், பியோ மேரியோ ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும், ஜெஸ்ஸி மனோகரி, ராஜு, ரெஜினால்ட், லில்லி டோரத்தி, ஜோசஃபின் பாத்திமா, மெர்சி ஹீல்டா, கலிஸ்தெனிக்ஸ் மெர்வின், அடோல்சஸ் ஹென், சரோஜினி, சத்குருநாதன், சத்குணநாதன், லோஜா, காலம் சென்ற ராஜினி ஆகியோரின் அன்பு மாமனாரும், டோரத்தி, சனா, ரோசாரியோ தமயந்தி, கிறிஸ்டி லக்ஷ்மன், பிரிட்ஜ்மேன், டக்ளஸ், லோரியன், லோரிட்டா, பெர்டிசன், சென்சன், ஹெரால்ட், ஜஸ்டின், லான்சி ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார். அன்னாரின் புதவுடல் இலக்கம் 89/11 வூட்பேன் அவனி மாக்கத்தில் அமைந்துள்ள சாப்பல் ரிச் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், அக்டோபர் 10 சனிக்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டு, 10 மணிக்கு மேஸ் இடம்பெற்று 11:30 7770 ஸ்ட்ரீல் செவனியும் மாக்கத்தில் அமைந்துள்ள கிறிஸ்த கிங் கத்தோலிக் சிமெட்ரியில் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ ஜோ மகன், 4109376588, 4109376588, டக்ளஸ் ராஜகாரியர் மருமகன், 4169045904, 4169045904, டாக்டர் கலிஸ்டா ராஜகாரியர் தயாளினி மகள், 4162763812, 4162763812. அது திரு எட்வர்ட் ஸ்ரீல் மனுவல் பிள்ளை அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: 8:38 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ் 102.8 தசமங்களோடு அளித்துக் கொண்டிருக்கிறது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742 6478910742.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்கார்போரோ. 4163354563. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆத்லெட்டிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72, மார்க்கம் 905-471-4000.
8: East FM 102.7 கேட்டாலே summer. East FM 102.7.

0: ஒளித்தோய்கின்ற பாலோடு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். வெளியே 21 டிகிரி செல்சியஸ், நாளை வியாழக்கிழமை 18 டிகிரி செல்சியஸ், நாளை 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியங்கள் தென்படுகிறது. வெள்ளிக்கிழமை 17 டிகிரி செல்சியஸ், சனி ஞாயிறு தினங்கள் பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை 19 டிகிரி செல்சியஸும், ஞாயிற்றுக்கிழமை 18 டிகிரி செல்சியஸ், 1 லிருந்து 3 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது.
1: வாகன எரிபொருளின் விலையும் பார்த்தோம் என்று சொன்னால், டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% உயர்வடை இருக்கின்றது.
0: இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்ள நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்,
0: ஜீவரஞ்சன். இனிமான இரவு வணக்கம் நேர்களே.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: Like a production, சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
2: Sigma is an action adventure film.
3: Abba, bye marba, sulid ba.
2: Filled with a lot of new fresh elements.
4: Inga soodum bodiyum or coin oda rendu pakkam mari.
2: Like heist, treasure hunt.
5: Inoru kodi.
6: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. Aaji sam thana neenga.
1: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
7: Audience ku enna theviyo adu pannu Sigma.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
11: கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
12: திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கும். வாரத்தின் ஏழு நாட்களும் சேவை. 416-649-6388.
13: என்ன யோசினை?
14: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
13: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
15: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
16: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
2: Hey, Hawkins.

0: Spring parties, picnics, barbecues, bhai wah!
1: Walmart rollbacks, spring their favorites. Cut kimta, wah bhai wah!
0: Bikaji burger patty, $4.97. Mast masala chips, 200 gram, $2.47. Royal facial tissue, 12 pack, 2 ply, hun $13.97. Listerine 1 liter original, $4.96.
1: Wah, wah, wah!
0: ஹஜாரா ரோல் பேக்ஸ் தான், மஜா லவோ.
2: வால்மார்ட், பேசே பச்சாவோ, ஜிந்தகி பெஹதர் பனாவோ.

0: நாலு விஷயம்
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சின் 437-860-7002.
3: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: லக்மி ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் செவன் நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்க புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 31 மாலை 6:30 தமிழிசை கலாம் என்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை.
6: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 101.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabalasingham, 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தருகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
10: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. புரிந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
5: பாட்டுக்கரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பிச்சை.

0: பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க் .ca.
1: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ், எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ், எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன். 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
5: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 பார்ட்ஸுடன் 5 முதல் 10 லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 பார்ட்ஸுடனும் 5 லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி. கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தியாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh 416-788-2426.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
3: என்ன யோசினே?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656. 416-908-5656.
9: Like a production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thirepadam, Canadavil, Torontoville, York Cinemavil, Eluthu Iyakkam, Jason Sanjay.
10: Sigma's an action adventure film.
11: Abba, bayamarba, solidba.
10: Filled with a lot of new, fresh elements.
12: Inga soodum bodhiyum, oru coin oda rendu pakkam varum.
10: Like heist, treasure hunt.
13: Ainoru kodi.
14: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
9: உங்கள் பேராதரவுடன் ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
15: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
9: சிக்மா,
16: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
17: FM 102.7
16: ஈஸ்ட் FM.
17: சி

0: East FM, your radio, your music, 102.7.
1: FM, 102.7, 7, East FM.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

உற்சாகமான பாடல்கள், உற்சாகமான சிந்தனை, உண்மையான உழைப்பு, எல்லோரையும் நேசிக்கிற அன்பு இந்த உலகத்தில் எல்லோரையும் வாழ வைக்கும்.

மிக சிறப்பான நேரம் இந்த காலை பொழுது. இந்த காலை பொழுதில் உங்கள் உற்சாகத்தோடு எங்கள் உற்சாகமும் இணைந்து கொள்ளும் நேரம். இந்த இனிய

எனக்கு தெரிந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருந்தார். அவர் எப்பொழுதும் சந்தோஷம் சந்தோஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற சொற்கள், நாங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எம்மை வளப்படுத்துகின்றன. ஆகவே நாங்கள் நல்ல எண்ணங்களை வளர்க்கிற போது, நல்ல சொற்களை பாவிக்கிற போது எங்கள் வாழ்க்கை மிக மிக உயர்வாக அமையும் என்று சொல்லுகிறார். அதே போல் எப்பொழுதும் நல்ல சிந்தனையை வளர்ப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.

நம்பிக்கைகள் நல்ல நம்பிக்கைகளாக அமைத்து நமக்கும் நாம் வாழும் இந்த உலகத்துக்கும் மிக சிறந்த மனிதர்களாக நாம் வாழ முடியும். இன்னொரு பாடல்

0: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
1: East FM கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.
2: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார். நம் துயரங்களை துடைக்க பிறந்துள்ளார். நம் பாவங்களை மன்னிக்க பிறந்துள்ளார். நமது சுமைகளை தாங்க பிறந்துள்ளார். நமக்கு நல்வாழ்வளிக்க பிறந்துள்ளார். நம்மை மகிழ்விக்க பிறந்துள்ளார். நமக்கு வழிகாட்ட பிறந்துள்ளார். நம்மீது அன்பு செய்ய பிறந்துள்ளார். நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒன்றாக, மனிதனாக பிறந்துள்ளார். அந்த தெய்வீக குழந்தையை வாழ்த்தி வணங்கி வரவேற்போம். நமது இல்லங்களில், நமது உள்ளங்களில் ஏற்று அளவிலா இன்பம் காண்போம். தெய்வமே குழந்தையாகி, குழந்தையே தெய்வமாகி, பெங்களூர் விவேக நகர் குழந்தையேசு திருதலத்தில் வீற்றிருக்கும் குழந்தையேசுவை ஆராதனை செய்து ஆனந்தமடைவோம். வாருங்கள்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் மிஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை புத்தம்பதிய காலை பொழுது ஒன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் மிஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். மிஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் மிஸ்டெஃப்எம் RCA ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:08, இது குட் மார்னிங் கனடா. பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடாவிற்கு எதிரான அமெரிக்காவின் வரிகளை ஆதரித்துவிட்டு வேலை நீக்கத்திற்கு இயற்கை மீது பழி போடக்கூடாது என ஸ்டீல்கோ நிறுவனத்திற்கு அமைச்சர் மெலனி ஜோலி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவுடனான வர்த்தக போரை காரணம் காட்டி ஹமில்டனில் உள்ள ஸ்டீல்கோ தொழிற்சாலையில் இருந்து 500 பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் அமைச்சர் கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்திருக்கிறார். கெனடிய செய்திகளில் இந்த விடயம் குறித்து விரிவாக நாம் ஆராயலாம். சவுதி அரேபியாவில் சிவராஜ் அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த ஜூலை 1 முகப்புத்தகத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள அனோஜனுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் மரண தண்டனை நீக்கப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கோரியுள்ளது. சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் எவ்வாறான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறது, இதன் பின்னணிகள் குறித்து இலங்கை செய்திகளில் விரிவாக ஆராயலாம். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்கள் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் 36 பேர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றங்களுக்கு மத்தியில் புதிய புதிய களமுனைகள் திறக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்து வருகிறார். உண்மை என்ன? சர்வதேச செய்திகளில் பார்க்கலாம். இணைந்திருப்போம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: East FM 102.7.

0: 7:13 கனேடிய செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 11°C 1.9°C இருக்கின்ற காலை பொழுது ஒன்று விடிந்திருக்கிறது. பிரகாசமான சூரியனின் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 18°C வரையில் வெப்பநிலையை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை 18°C 18 °C இருக்கும். நாளையும் பிரகாசமான சூரியொளி நிலவப் போகிறது. சனிக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 19°C 20 உணரப்படும். அதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமையை பொறுத்தவரையில் முகில்கூட்டம் நிறைந்திருக்கும். 20°C 21 உணரப்படும். அன்றும் மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மழையுடன் கூடியதாக இருக்கும். 1 முதல் 3 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 18°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். புதன்கிழமை 14°C வியாழக்கிழமை 14°C இருக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 1 முதல் 3 mm வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனடாவிற்கு எதிரான அமெரிக்காவின் வரிகளை ஆதரித்துவிட்டு வேலை நீக்கத்திற்கு இயற்கை மீது பழி போடக்கூடாது என ஸ்டீல்கோட் நிறுவனத்திற்கு அமைச்சர் மெலனி ஜோலி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக போரை காரணம் காட்டி ஹாமில்டன் நகரில் உள்ள ஸ்டீல்கோ தொழிற்சாலையில் இருந்து 500 பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகின்றார்கள். இதில் அமெரிக்க உரிமையாளரான கிளீவ்லண்ட் கிளிஃப்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக கனடிய அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களை நேற்று சந்தித்த கனடாவின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி அமெரிக்க நிறுவனத்தின் இரட்டை நிலைப்பாட்டை கடுமையாக சாடி எச்சரிக்கை விடுத்தார். இது இயற்கையின் சதியல் என தெரிவித்த மெலனி ஜோலி திட்டமிட்ட வஞ்சகம் என குற்றம் சாட்டினார். ஸ்டீல்கோ நிறுவனத்தின் அமெரிக்க தலைமை நிறுவனமான கிளீவ்லண்ட் கிளிஃப்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி லொரென்கோ கொன்கேல்ஸ் கனடாவிற்கு எதிரான அமெரிக்க ஜனாதிபதியின் 50% வர்த்தக வரிகளை புதுவெளியில் தீவிரமாக ஆதரித்தவர் என்பதை மெலனி ஜோலி பகிரங்கமாக சுட்டிக்காட்டினார். இந்த முரண்பாடான கொள்கைகளை வெளிப்படுத்திய அமைச்சர் மெலனி ஜோலி தமது சுயநலத்தால் ஏற்பட்ட இந்த பணி நீக்க நடவடிக்கைகளை அவர்கள் இயற்கையின் சதி என்றோ அல்லது தமது கட்டுப்பாட்டை மீறிய விதிவிலக்கு நெருக்கடி என்றோ கூறி தப்பித்துவிட முடியாது எனவும் தெரிவித்தார். இந்த விடயத்தில் மத்திய அரசின் தலையீட்டை ஹாமில்டன் நகர முதல்வர் ஆண்ட்ரியா ஹோவார்ட் மற்றும் USW லோக்கல் 1005 தொழிற்சங்க தலைவர்கள் வரவேற்றுள்ளார்கள். கனடா மீதான வர்த்தக வரிகள் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் மிச்சிகன் மாநில குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் மைக் ரோஜர்ஸ் பகிரங்கமாக முரண்பட்டார். அமெரிக்க மேல் சபைக்கான குடியரசுக் கட்சியின் முதன்மை வேட்பாளரான இவர் கனடா மீதான டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய இறக்குமதி வரிகள் மிச்சிகன் தொழிலாளர்களையும் உற்பத்தி துறையினையும் கடுமையாக பாதிக்கும் என பகிரங்கமாக எச்சரித்தார். அமெரிக்க ஜனாதிபதியின் வரிகள் மிச்சிகன் பொருளாதாரத்தை முழக்கும் என சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு பிரசார விளம்பரத்தில் மைக் ரோஜர்ஸ் தெரிவித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப்புடன் தனது சொந்த கட்சி ரீதியாக பல விடயங்களில் இணங்கி போகும் மைக் ரோஜர்ஸ் கனடாவுடனான வர்த்தக விடயத்தில் மட்டும் முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாட்டை கொண்டுள்ளார். மிச்சிகன் மாநிலத்திற்கும் ஆன்டாரியோ மாகாணத்தின் வாகன உற்பத்தி நடவடிக்கைகள் மிக நெருக்கமான தொடர்புகள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். கனடா மீதான வர்த்தக வரிகள் மிச்சிகன் நுகர்வோர் வாகன தொழிற்சாலர்களுக்கு மேலதிக உற்பத்தி செலவு ஏற்படுத்தும் என மைக் ரோஜர்ஸ் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த விடயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் எல்லையோர பொருளாதார கெடுபிடிகளுக்கு எதிராக மைக் ரோஜர்ஸ் தமது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். அடுத்த மாதம் 4ஆம் தேதி அமெரிக்காவின் இடைக்கால தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மிச்சிகன் குடியரசுக் கட்சி வேட்பாளரின் இந்த நிலைப்பாடு அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. அல்பர்டா மாகாணத்திற்கான 8 பில்லியன் ராணுவ உட்கட்டமைப்பு நிதி ஒதுக்கீடு வெளியிடப்பட்டுள்ளது. கெனடிய தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டேவிட் மெக்கன்ஜி இந்த அறிவித்தலை நேற்று வெளியிட்டார். அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் மத்திய அமைச்சர் டேவிட் மெக்கன்ஜி ஆகியோர் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டது. அல்பர்டா மாகாணத்தில் சுதந்திர பொது வாக்கெடுப்பு 2 வாரங்களில் நடைபெறவுள்ள நிலையில் இதுகுறித்த அறிவித்தல் வெளியானது. அல்பர்டா மாகாணத்தில் 8 பில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்டமான ராணுவ உட்கட்டமைப்பு நிதி ஒதுக்கீட்டை அமைச்சர் டேவிட் மெக்கன்ஜி அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தினார். கனடாவின் ஒட்டுமொத்த ராணுவ பலத்தை உலகளவில் மீட கட்டியெடுப்பு முத்தியின் கீழ் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டது. செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் கூட்டாட்சி என்பது தற்செயலானது அல்ல என தெரிவித்தார். அல்பர்டா மாகாணத்தின் சுதந்திர பொது வாக்கெடுப்பு குறித்த நேரத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த பின்னணியில் மத்திய அரசின் அறிவிப்பை முழுமனதாக வரவேற்று பேசிய டேனியல் ஸ்மித் இந்த மாபெரும் நிதி ஒதுக்கீடு அல்பர்டாவை நாட்டின் வான் பாதுகாப்பு உட்கட்டமைப்பின் முதன்மை மையமாக மாற்றும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கனடாவில் இருந்து சஸ்கெச்சுவான் மாகாணம் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையினை மாகாண முதல்வர் ஸ்காட் மோ நிராகரித்தார். கனடாவில் இருந்து சஸ்கெச்சுவான் மாகாணம் பிரிந்து தனிநாடாக மாற வேண்டும் என்று உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலன் மஸ்க் முன்வைத்த பிரிவினைவாத கோரிக்கையினை மாகாண முதல்வர் ஸ்காட் மோ நிராகரித்துள்ளார். சமூக வலைதளத்தில் எலன் மஸ்க் கனடாவின் கூட்டாட்சி அமைப்பை உடைக்கும் வகையில் தொடர்ச்சியான பல சர்ச்சைகள் மிக்க பதிவுகளை வெளியிட்டு வருகிறார். கனடாவில் நிலவி வரும் தற்போதைய பொருளாதார பதற்றங்களை பயன்படுத்திக் கொண்டு குபெக், சஸ்கச்சுவான் மற்றும் ஆல்பர்ட் ஆகிய மூன்று மாகாணங்களும் கனடாவிலிருந்து முற்றிலும் பிரிந்து தனிநாடுகளாக மாற வேண்டும் என எலன் மஸ்க் பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். குபெக் மாகாண சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்த பிரிவினவாத கட்சியான பார்ட்டி குபெக்கோ புதிய அரசாங்கத்தை அமைக்கப் போவதாக பிரகடனப்படுத்தப்பட்ட மூன்றாவது தனிநாட்டு பொது வாக்கெடுப்பிற்கான உத்திகள் ஆலோசிக்கப்பட்டு வரும் வேளையில் எலன் மஸ்க் இந்த கருத்தை வெளியிட்டார். அதேபடி அல்பர்டா சுதந்திர பொது வாக்கெடுப்பு பிரசாரங்களின் பின்னணியில் அமெரிக்க குடியரசுக் கட்சியின் சில முக்கியஸ்தர்கள் மற்றும் முகவர்கள் நிதி உத்திகளை வழங்கி வருவதாக அண்மையில் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டனர். எலன் மஸ்கின் இந்த தெளிவேற்ற தலையீட்டிற்கு தமது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் சஸ்கச்சுவான் மாகாண முதல்வர் நேரடியாக பதிலளித்தார். மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு மருத்துவதுடன் கூடிய கருணைக்கொலை சலுகைகளை வழங்குவதில் என திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான தற்காலிக தடையினை காலவரையின்றி நீடிக்க மத்திய அரசாங்கம் புதிய அவசரகால சட்டத்தை கொண்டு வருகின்றது. மருத்துவ சட்ட விதிகளில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த மாற்றங்களை மத்திய நீதி அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தினார். 2021 ஆண்டு கொண்டுவரப்பட்ட மருத்துவ கருணைக்கொலை சட்ட திருத்தங்களின்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சலுகை பல முறையில் நீடிக்கப்பட்டு இறுதியாக மார்ச் 2027 அமலுக்கு கொண்டுவரப்படவிருந்தது. இந்த நிலையில் தற்போது கொண்டுவரப்படும் ஒரு புதிய இலையுதிர்கால சட்டம் மூலம் இந்த சலுகையை முழுமையாக முடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ நகரிலும் அதன் சுற்றுவட்டார ஜிடி பகுதிகளிலும் வீடுகளின் விற்பனை செப்டம்பர் மாதம் 9% வீழ்ச்சியடைந்தது. ஜிடி பகுதியில் நிலவரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக செப்டம்பர் மாதத்தில் வீடுகள் விற்பனை கடந்த ஆண்டுடன் ஒப்புகையில் 9% வரை வீழ்ச்சியடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ பிராந்திய வீடு விற்பனை வாரியம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட உத்தியோகபூர்வ சந்தை நிலவர அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் டொரண்டோ பெரும்பாகத்தில் 5040 வீடுகள் விற்பனையாகியிருக்கின்றன. 2025 செப்டம்பர் மாதத்தை விட 9% குறைந்த எண்ணிக்கை என கூறப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தோடு ஒப்பிடுகையில் வீடுகளின் விற்பனை 5.2% சரிவடைந்தது. கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பின் மிக மோசமான மாதாந்த வீழ்ச்சியினை செப்டம்பர் மாதம் பதிவு செய்தது. ஜிடி பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட வீடுகளின் சராசரி விலை கடந்த ஆண்டை விட 5.1% குறைவடைந்து $1,6,409 காணப்படுகிறது. அதேபோல ஒட்டுமொத்த வீடுகளின் விலை குறியீட்டு மதிப்பும் 4.7% வரை வீழ்ச்சி. செப்டம்பர் மாதம் விற்பனையாளர்கள் தமது சொத்துக்களை சந்தையில் பட்டியலிடுவதும் கணிசமாக குறைவடைந்தது. புதிய வீடுகள் சந்தைக்கு வரும் எண்ணிக்கை கடந்த வருடத்தை விட 14.4% சரிவடைந்து 16,500 மட்டுப்படுத்தப்பட்டது. டொரண்டோ நகரசபை தேர்தல் இந்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தல் முடிவுகள் வீட்டு சந்தையை முற்றிலும் மாற்றியமைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர்கள் மத்தியில் வீட்டு விலை முதன்மையான கவலையாக உள்ள நிலையில் அக்டோபர் 26 தேர்ந்தெடுக்கப்படும் புதிய நகர முதல்வர் நகரசபை உறுப்பினர்கள் எடுக்கும் உட்கட்டமைப்பு வரி விதிப்பு முடிவுகள் புதிய நிலப்பரிமாற்ற வரி கொள்கைகள் நுகர்வோரின் நம்பிக்கையை மீண்டும் மீட்டெடுக்க உதவும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கனடாவின் வீட்டு வாடகை தொடர்ந்தும் 24வது மாதமாக வீழ்ச்சியடைந்தது. நேற்று வெளியிடப்பட்ட புதிய தேசிய அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவின் வீட்டு வாடகை சந்தை வரலாற்றில் முன்னேற்றம் இல்லாத வகையில் வீழ்ச்சியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. நாட்டின் சராசரி வீட்டு வாடகை தொகை தொடர்ந்து 24 மாதங்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது. தேசிய அளவில் திறப்பட்டப்பட்ட அதிகாரப்பூர்வ வாடகை சந்தை தரவுகளின்படி இந்த விவரம் கண்டறியப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாத நிலவரப்படி கனடா முழுவதிலும் அனைத்து வகையான குடியிருப்பு சொத்துக்களுக்கான சராசரி வாடகை $2,034 குறைவடைந்தது. 2025 செப்டம்பர் மாதத்தோடு ஒப்புகையில் 4.2% வீழ்ச்சியாக இது காணப்படுகிறது. இந்த வாடகை தொகை கடந்த 2022 பின்னர் பதிவாகியுள்ள மிக குறைந்த செப்டம்பர் மாத சராசரி வாடகை அளவு என கூறப்படுகிறது. கடந்த மே 2024 கனடாவின் சராசரி வாடகை 2,202 என்ற உச்சத்தை தொட்டது. இந்த நிலையில் ஒப்புகையில் செப்டம்பர் மாத வாடகை வீதம் 9.2% வரை சரிவடைந்தது.
1: கனடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:26.
1: எப்பவுமே கொஞ்சம் சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552. லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம். லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம் .ca.
0: குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30 நிமிடம்.

0: இலங்கை செய்திகள். சவுதி அரேபியாவில் சிவராஜ் அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்புச் சபை கோரிக்கை விடுத்தது. கடந்த ஜூலை 1 முகப்புத்தகத்தில் வெளியிட்ட கருத்தொன்று நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறி அனோஜன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் அந்த பதிவை நீக்கியதோடு மன்னிப்பு கோரி காணொலி இன்றையும் வெளியிட்டிருந்தார். கடந்த ஜூலை 27 அல் அக்ஸா குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 5 சிறை தண்டனையும் 30,00,000 சவுதி ரியால் அபராதமும் விதித்தது. இருந்த போதிலும் செப்டம்பர் 17 மேன்முறையீட்டில் இந்த தண்டனை மரண தண்டனையாக அதிகரிக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்தது. கைது செய்யப்பட்ட நாள் முதல் ஆரம்ப தீர்ப்பு வழங்கப்படும் வரை அவருக்கு சட்டத்தரணின் உதவி கிடைக்கவில்லை எனவும் அந்த சபை சுட்டிக்காட்டியது. சமூக ஊடக பதிவொன்றுக்காக மரண தண்டனை விதிப்பது குறித்து கடும் கவலை வெளியிட்டுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுதலை செய்ய வேண்டும் என சவுதி அரேபிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சே வெலிக்கடை மெகசின் சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் அவர் தடுத்து வைக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான சேனக பல்லதின தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு சொந்தமான வங்கி ஒன்றில் பெறப்பட்ட 10 million ரூபாய் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட ஷிராந்தி ராஜபக்சவை எதிர்வரும் 13 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு குழு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நேற்று பிற்பகல் வெலிக்கடை மெகசின் சிறைச்சாலைக்கு முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சே அழைத்துச் செல்லப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளில் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைச்சாலையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அவரை மருத்துவமனையில் கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது. அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகள் சிறைச்சாலையிலேயே வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கலாகுட அத்தே ஞானசார தேரரின் காவி உடை அகற்றப்பட்டமை பௌத்த மதத்தை அவமதிக்கும் செயல் என மக்கள் சார் கூட்டு எதிர்கட்சி தெரிவித்தது. இந்த நடவடிக்கையினை தாம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அந்த கட்சியின் அமைப்பாளர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் கையொப்பத்தோடு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பௌத்த பிக்குகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் போது பௌத்த சாசனத்தில் நிலைநாட்டப்பட்டுள்ள சம்பிரதாயங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக செயல்படுத்தப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒழுங்கு பிரகடனத்தின் அடிப்படையில் பௌத்த மத தேரர் ஒருவரின் காவி உடை அகற்றும் அதிகாரம் வெளியில் உள்ள எந்த ஒரு தரப்பிற்கும் இல்லை என மக்கள் சார் கூட்டு எதிர்கட்சி தெரிவித்தது. ஞானசாரத்தினருக்கு சிறைச்சாலையோடு அனுப்பிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையினை தொடர்ந்து நாட்டின் பரவலான எதிர்ப்புகள் தோன்றியுள்ளதாகவும் அந்த கட்சி கூறியது. இலங்கை அரசியலமைப்பின் 9வது சரத்தின் மூலம் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வரும் நிலையில் பௌத்த மதம் தொடர்பில் தன்னிச்சையான முறையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் இடமாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய குற்றவியல் விசாரணை பணியகம் தற்போது கொழும்பாயில் அமைந்துள்ள தொழிலாளர் செயலக கட்டிடத்தில் நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்னவிற்கு எதிராக முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரகடனையில் கையெழுத்திடும் நடவடிக்கைகள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஆரம்பித்துள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த கையொப்பமிடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டு நம்பிக்கையில்லா பிரகடனையில் கையொப்பமிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த
0: சிங்கராஜ் ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26th. Let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
3: Raman Home Comfort. உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர். லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 7:46. குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

7:51 நிமிடம். அனைத்துலக செய்திகள். சவுதி அரேபியாவின் ரியாத் மற்றும் அபா சர்வதேச வானூர்தி நிலையங்களை இலக்கு வைத்து யேமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் 3 பேர் உயிரிழந்ததோடு 36 பேர் காயமடைந்திருப்பதாக சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்தது. இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உரிமை கோரினார்கள். ரியாத்தில் உள்ள மன்னர் காலித் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அபுகா சர்வதேச வானூர்தி நிலையத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மொரோக்கோ மற்றும் அல்ஜீரியாவைச் சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்ததோடு, மேலும் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் சூடான் நாட்டுவர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2 இடங்களிலும் இடம்பெற்ற தாக்குதல்களில் மொத்தம் 36 பேர் வரை காயமடைந்தனர். இந்த தாக்குதலை அடுத்து சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்த நாட்டில் வாழும் அமெரிக்க பிரஜைகளுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்ததோடு மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் மிக விரைவில் முடிவிற்கு கொண்டுவரப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் ஈரான் நாடு முழுவதும் மற்றும் அதன் ராணுவமும் முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், இந்த போராட்டம் நிறைவடைந்தவுடன் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமாக குறைவடையும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரானிய விமானப்படை, கடற்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டுவிட்டதாகவும் அந்த நாட்டின் பொருளாதாரமும் ராணுவமும் மீள முடியாத அளவிற்கு சேதமடைந்துள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். யுத்தம் காரணமாக உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ள கச்சா எண்ணெய் விலை மற்றும் எரிபொருள் விலைகள் மோதல் முடிவிற்கு வந்தவுடன் கடுமையாக சரிவடையும் என அவர் தெரிவித்துள்ளார். ஹோமூஸ் நீரிணை தொடர்பிலான அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கூற்றுக்களை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் துணை அரசியல் தளபதி அலி முகமதி நிராகரித்தார். ஹோமூஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்களும் உண்மையில் செல்கின்றன என்றால் எண்ணெய் சந்தையின் அதற்கேற்ற எதிர்வினை ஆற்றவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். ஹோமூஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து தொடர்பில் நீங்கள் பொய்க் கூறுகிறீர்கள் என்பதை சர்வதேச சந்தையும் சர்வதேசமும் புரிந்து கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அழிக்கப்பட்டுவிட்டதாக அமெரிக்கா கூறிய கூற்றையும் அவர் கேள்விக்குட்படுத்தினார். அமெரிக்க படைகள் ஹோமூஸ் நீரிணியை நெருங்க விடாமல் 600 முதல் 700 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வருவது ஏன் அவர் கேள்வி எழுப்பினார். வளைகுடா, ஹோமூஸ் நீரிணி மற்றும் ஓமான் வளைகுடா ஆகிய பகுதிகளில் கப்பல்களின் நடமாட்டத்தை இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை முழுமையாக அவதானித்து கட்டுப்படுத்தி வருவதாக அலி மொஹதி தெரிவித்திருக்கிறார். ஹோமூஸ் நீரிணை வழியே செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து பாதைகளை அமைப்பது தொடர்பாக ஈரானும் ஒமானும் உடன்பாடொன்று எட்டியிருப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்தார். உலகளாவிய மசுகெண்ணி மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு மிக முக்கிய கடல் வழியான ஹோமூஸ் நீரிணை நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்த தீர்வு எட்டப்பட்டுள்ளது. கட்டார் நாட்டின் வடகடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த வணிக ரீதியிலான எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீது தொடர்ச்சியான பல ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் காரணமாக ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்தது. கட்டாரின் மதினா

அல் ஷமால் பகுதிக்கு வடக்கே சுமார் 51 கடல் மைல் தொலைவில் பாரசீக வளைகுடா பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றது. கப்பல் மீது இவர்கள் நேரடியாக தாக்கியதில் அதில் பயணித்த ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததோடு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது குறித்த விவரங்கள் உடனடியாக வெளியிடப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வளைகுடா மற்றும் ஹோமூஸ் நீரினையொட்டிய கடல் வழிகளில் பயணிக்கும் இனிய வணிக கப்பல்கள் மிகுந்த அவதானத்துடன் பயணப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:55 நிமிடம்.

ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு குழந்தை நடக்க பழகும் போது எத்தனை முறை கீழே விழுகிறது என்று எண்ணிக்கொள்வதில்லை. ஒவ்வொரு முறையும் அது விழும்போது மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கிறது. நாமும் அந்த குழந்தை போல இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தோல்வி எங்களை வந்தடைந்திருக்கலாம். ஒரு தொழில் முயற்சி தோல்வி கண்டிருக்கலாம். நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்காமல் போயிருக்கலாம். நாம் எதிர்பார்த்திருந்த ஒருவர் நம்மை கைவிட்டிருக்கலாம். நாம் தேடி ஒரு வேலை கிடைக்காமல் போயிருக்கலாம். இவை எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி முடிவு அல்ல. இன்று முடியாத ஒன்று நாளை முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே முயற்சியை நிறுத்தாதீர்கள். உங்களுக்கான பாதையை உருவாக்குங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 11 செல்சியஸாகவும் 1.9 இருக்கின்ற காலை பொழுது ஒன்று விடைந்திருக்கிறது. பிரகாசமான சூரியனின் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 18 செல்சியஸ் வரையில் வெப்பநிலையை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை 18 செல்சியஸ் 18 உணர்நிலையாக இருக்கும். நாளையும் பிரகாசமான சூரியொளி நிலவப் போகிறது. சனிக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 19 செல்சியஸ் 20 உணரப்படும். அதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமையை பொறுத்தவரையில் முகில்கூட்டம் நிறைந்திருக்கும். 20 செல்சியஸ் 21 உணரப்படும். அன்றும் மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மழையுடன் கூடியதாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 18 செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். புதன்கிழமை 14 செல்சியஸாகவும் வியாழக்கிழமையும் 14 செல்சியஸாகவும் இருக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவிற்கு எதிரான அமெரிக்காவின் வரிகளை ஆதரித்துவிட்டு வேலை நீக்கத்திற்கு இயற்கை மீது பழி போடக்கூடாது என ஸ்டீல்கோட் நிறுவனத்திற்கு அமைச்சர் மெலனி ஜோலி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக போரை காரணம் காட்டி ஹாமில்டன் நகரில் உள்ள ஸ்டீல்கோ தொழிற்சாலையிலிருந்து 500 பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகின்றார்கள். இதில் அமெரிக்க உரிமையாளரான கிளீவ்லண்ட் கிளிப்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக கனடிய அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களை நேற்று சந்தித்த கனடாவின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி அமெரிக்க நிறுவனத்தின் இரட்டை நிலைப்பாட்டை கடுமையாக சாடி எச்சரிக்கை விடுத்தார். இது இயற்கையின் சதியல் என தெரிவித்த மெலனி ஜோலி திட்டமிட்ட வஞ்சகம் என குற்றம் சாட்டினார். ஸ்டீல்கோ நிறுவனத்தின் அமெரிக்க தலைமை நிறுவனமான கிளீவ்லண்ட் கிளிப்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி லொரென்கோ கொன்கேல்வ்ஸ் கனடாவிற்கு எதிரான அமெரிக்க ஜனாதிபதியின் 50% வர்த்தக வரிகளை புதுவெளியில் தீவிரமாக ஆதரித்தவர் என்பதை மெலனி ஜோலி பகிரங்கமாக சுட்டிக்காட்டினார். இந்த முரண்பாடான கொள்கைகளை வெளிப்படுத்திய அமைச்சர் மெலனி ஜோலி தமது சுயநலத்தால் ஏற்பட்ட இந்த பணிநீக்க நடவடிக்கைகளை அவர்கள் இயற்கையின் சதி என்றோ அல்லது தமது கட்டுப்பாட்டை மீறிய விதிவிலக்கு நெருக்கடி என்றோ கூறி தப்பித்துவிட முடியாது எனவும் தெரிவித்தார். இந்த விடயத்தில் மத்திய அரசின் தலையீட்டை ஹாமில்டன் நகர முதல்வர் ஆண்ட்ரியா ஹோவார்ட் மற்றும் USW லோக்கல் 1005 தொழிற்சங்க தலைவர்கள் வரவேற்றுள்ளார்கள். சவுதி அரேபியாவில் சிவராஜ் அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை உடனடியாக ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்புச் சபை கோரிக்கை விடுத்தது. கடந்த July 1 முகப்புத்தகத்தில் வெளியிட்ட கருத்தொன்று நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறி அனோஜன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் அந்த பதிவை நீக்கியதோடு மன்னிப்பு கோரி காணொலி இன்றையும் வெளியிட்டிருந்தார். கடந்த July 27 அல் அக்ஸா குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 5 சிறை தண்டனையும் 30 லட்சம் சவுதி ரியால் அபராதமும் விதித்தது. இருந்த போதிலும் September 17 மேன்முறையீட்டில் இந்த தண்டனை மரண தண்டனையாக அதிகரிக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்புச் சபை தெரிவித்தது. கைது செய்யப்பட்ட நாள் முதல் ஆரம்ப தீர்ப்பு வழங்கப்படும் வரை அவருக்கு சட்டத்தரணின் உதவி கிடைக்கவில்லை எனவும் அந்த சபை சுட்டிக்காட்டியது. சமூக ஊடக பதிவொன்றுக்காக மரண தண்டனை விதிப்பது குறித்து கடும் கவலை வெளியிட்டுள்ள சர்வதேச மன்னிப்புச் சபை அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுதலை செய்ய வேண்டும் என சவுதி அரேபிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் மற்றும் அபா சர்வதேச வானூர்த்தி நிலையங்களை இலக்கு வைத்து யேமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் 3 உயிரிழந்ததோடு 36 காயமடைந்திருப்பதாக சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்தது. இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உரிமை கோரினார்கள். ரியாத்தில் உள்ள மன்னர் காலித் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து பால்ஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அபுகா சர்வதேச வானூர்தி நிலையத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மொரோக்கோ மற்றும் அல்ஜீரியாவைச் சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்ததோடு மேலும் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் சூடான் நாட்டவர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2 இடங்களிலும் இடம்பெற்ற தாக்குதல்களில் மொத்தம் 36 பேர் வரை காயமடைந்தனர். இந்த தாக்குதல்களையடுத்து சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்த நாட்டில் வாழும் அமெரிக்க பிரஜைகளுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்ததோடு மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17. லக்ஷ்மி ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் சுபின் நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்க புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 31 மாலை 6:30 தமிழிசை கலாமன்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை. மாலை
1: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
0: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழை

0: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என்ன, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
2: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7, 102.7.
4: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

ஹையஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளோடு இணைந்திருக்கிறோம். குட் மார்னிங் கனடா, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானனும், தானே தனக்கு தலைவனும் ஆமே என்று சொல்கிறது திருமந்திரம். வாழ்க்கையின் மிக அடிப்படையான ஒரு தத்துவத்தை மிக இயல்பாக விளக்கிச் செல்கிறது இந்த திருமந்திர பாடல். எங்களுக்கு நாம் தாம் நண்பனாகவும் பகைவனாகவும் அமைகிறோம். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதற்கும் நல்வினை தீவினை பயன்களை நாம் நுகர்வதற்கும் எங்களுக்கு நாம் தாம் காரணமாகின்றோம். அதுபோல எங்களுக்கு நாங்களே தலைவனாகவும் அமைகின்றோம். மனம் எங்களை ஆள்கிறது, மனம் எங்களை இயக்குகிறது. எங்களுடைய சிந்தையின் அடிப்படையில் எமது செயல்கள் அமைகின்றன. எனவே எங்களுடைய எல்லா செயல்களுக்கும் அதன் பயன்களுக்கும் நாங்கள் தான் காரணமானவர்கள். எனவேதான் தனக்கு தலைவனும் ஆம் என்று சொல்கிறார் திருமூலர். எங்களுக்கு வரும் நன்மை தீமைகளுக்கு நாம் தான் காரணம் என்பதை தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று புறநானூற்று பாடல் கூறும். 12 திருமுறைகளில் 10வது திருமுறையாக கருதப்படக்கூடியது திருமூலர் அருளிய திருமந்திரம். திருமூலரை சித்தர் என்று சிலர் கொண்டாடுகிறார்கள். திருமூலரை 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் நாம் பார்க்கின்றோம். திருமூலர் எழுதிச் சென்ற இந்த திருமந்திர பாடல் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. திருமூல சித்தர் 3000 வருடங்கள் வாழ்ந்து 3000 பாடல்களை பாடியதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. சித்தர்களின் பாடல்களில் பல சிறப்புகளையும் தனித்தன்மைகளையும் கொண்டது தமிழ் 3000 என்று போற்றப்படும் இந்த திருமந்திரம். இன்று நாங்கள் பேசக்கூடிய அத்தனை தத்துவங்களும் அல்லது நவீன உலகம் சொல்கின்ற அத்தனை கோட்பாடுகளும் இந்த திருமந்திரத்தில் இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன எங்களுடைய அத்தனைக்கும் காரணமாக நாங்கள் தான் இருக்கிறோம். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானனும், தானே தனக்கு தலைவனும் ஆமி என்கின்ற இந்த பாடல் வாழ்க்கையின் அடிப்படைகள் எல்லாவற்றையும் புரிய வைக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்கிறோம் இல்லையா, அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று இப்போது பேசுகிறோம், ஈர்ப்பு விதி என்று பேசுகிறோம். நாம் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். அவ்வளவுதான். இந்த அடிப்படையை மிக இலகுவாக சொல்கிறது. நமக்கு நாம் தான் நண்பன், எங்களுக்கு பகைவன் நாங்கள் தான். நாங்கள் எங்களை எப்படி நினைக்கிறோமோ அப்படி ஆகி போகிறோம். நாங்கள் எங்களை தலைவனாக நினைத்தால் நாங்கள் தலைவனாகிறோம். எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் எங்கள் சிந்தனைகளின் பலனாகவே எங்களுக்குள் வருகிறது. மனம் எங்களை ஆளுகிறது. எங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் செயல்கள் அமைகின்றன. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அதற்கான பயனை எங்களுக்கு கொண்டு வந்து தரும். நாங்கள் நல்லதை செய்தால் நல்ல விடயங்கள் எங்களுக்கு நடக்கும். நாங்கள் தீயதை செய்தால் தீயது நடக்கும். நாங்கள் நல்ல எண்ணங்களை மனதில் தேக்கி வைத்தால் அந்த எண்ணங்களின் பலனால் எங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் என்பதுதான் திருமூலரின் வாக்கு. எங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளுக்கு நாமே காரணம் என்பதை பின்பு புறநானூறும் சொல்லும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று. அதைத்தான் இப்போதும் சொல்கிறார்கள். எங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனைக்கும் நாம் தான் காரணம். எவ்வளவு அழகாக கிறிஸ்துவிற்கு முன் 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு தமிழ் சித்தர் எழுதி வைத்திருக்கக்கூடிய பாடல். துரதிருஷ்டவசமாக இது போன்ற தத்துவார்த்தம் மிக்க படைப்புகளை தமிழர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் தோல்வியடைந்திருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் இன்று மேற்குலகம் தங்களுடைய தத்துவங்கள் கோட்பாடுகள் என்று சொல்லி எழுதி வைக்கின்ற அத்தனையையும் நாங்கள் பெருவிலை கொடுத்து வாங்க முற்படுகிறோம், அல்லது அதுதான் வாழ்க்கையை மாற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அது எல்லாமே தமிழில் இருந்து எடுக்கப்பட்டது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. திருமூலரின் திருமந்திரம் பேசக்கூடிய விடயங்களாகட்டும், திருவள்ளுவரின் திருக்குறள் பேசுகின்ற விடயங்களாகட்டும், ஔவையார் எழுதிய அத்தனை பாடல்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களாகட்டும், அதை தாண்டிய ஒரு தத்துவத்தை, அதை தாண்டிய ஒரு தன்னிலை விளக்கத்தை, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்துக்களை, அல்லது மனிதர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகளை வேறு எந்த படைப்புகளாலும் தந்துவிட முடியாது. அதில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சாரங்களைத்தான் அவர்கள் வேறு மொழிகளில் எங்களுக்கு மீண்டும் தருகிறார்கள். அதை நாங்கள் மிக மிக முக்கியமானதாக கருதி ஏற்று கொண்டாடுகிறோம். ஆனால் அதன் அடிப்படையில் தமிழர்கள் இருந்தார்கள் என்பதை மறந்து விடுகிறோம்.
இதற்காகத்தான் இது போன்ற விடயங்களை இந்த பகுதியினூடாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். திருமூலரை இன்று ஒரு திருமந்திர பாடல் ஊடாக நினைவில் கொள்வோம்.

0: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7
1: பிஸ்டாக் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு காப்பிரதி ஆலோசகர் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை அழைக்கலாம். 416-528-1407. குணா, இன்று நாங்கள் குழந்தைகளுக்கான காப்புறுதியை பற்றி பேசப் போகிறோம். குழந்தைகளுக்கும் பெற்றோர் காப்புறுதிகள் எடுக்கிறார்கள். ஆனால் அந்த காப்புறுதி என்பது அவர்களுடைய ஆயுள் காலம் முழுவதற்கும் செலுத்த வேண்டியிருக்குமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் செலுத்தினால் போதும் அவர்களுக்கான ஆயுள் காப்பீடாக அது தொடர்ந்து நீடிக்கக்கூடியதாக இருக்குமா? இவ்வாறு செலுத்தக்கூடிய காப்புறுதி தொகையை அவர்கள் வளர்ந்து வருகின்ற போது மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா?
2: குழந்தைகளுக்கான ஒரு ஹோல் லைஃப் பாலிசியை பல ஆப்ஷனாக வாங்க முடியும். அதாவது வந்து லைஃப் டைம் கட்டுற ஆப்ஷன், இல்லாட்டி 20 வருடங்கள் மட்டுமே பே பண்ணக்கூடிய பாலிசி, இல்லாட்டி ஒரு 10 வருடங்கள் மட்டுமே பே பண்ண வேண்டிய பாலிசியாக வாங்க முடியும். அது 20 வருடங்கள் மட்டுமே பே பண்ணக்கூடிய பாலிசி தான் ஒரு காமனாக எல்லோருமே வாங்குவது. என்ன சொன்னா பட்ஜெட் அண்டு வரும் பொழுது அது மிகவும் ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும். அப்போ ஒரு 20 வருடங்கள் மட்டுமே பே பண்ணக்கூடிய ஹோல் லைஃப் பார்ட்டிசிபேட்டிங் பாலிசி ஒன்றை ஒரு 1-year-old சைல்டுக்கு வாங்குவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றதை என்பதை பார்ப்போம். வெறும் $100 அ மந்த் பே பண்ணி ஒரு ஹோல் லைஃப் பார்ட்டிசிபேட்டிங் பாலிசியை வாங்கி ஒரு 20 வருடங்கள் மட்டுமே பே பண்ணுவதன் மூலம் அந்த பிள்ளை வந்து வேற வேற ஏஜில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வேல்யூ, அதாவது கேஷ் வேல்யூவாக பாலிசி லோனாக பெற முடியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை. அதே நேரம் இந்த ஃபேஸ் அமௌண்ட், அதாவது வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அல்லது டெத் பெனிஃபிட் வந்து ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போகும். இந்த பார்ட்டிசிபேட்டிங் ஹோல் லைஃபில் உள்ள நன்மையே இந்த ஃபேஸ் அமௌண்ட் இன்க்ரீசஸ் எவ்ரி இயர். அப்ப வெறும் $100 ஐ மந்தை மட்டும் நெக்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு பே பண்ணுவதன் மூலம் அந்த குழந்தை 75 வயதை அடையும் பொழுது நியர்லி 1.1 million லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். அப்ப கேஷ் வேல்யூ, அதாவது எவ்வளவு தொகையை அந்த குழந்தை எடுக்க முடியும் வளர்ந்து வரும் பொழுது என்று பார்த்தால் 20 வருஷத்தில் அதாவது 20 வருஷம் மட்டுமே பே பண்ண வேண்டும், 20 வருஷத்தில் 11,000 பெற முடியும். அப்படி 20 வருஷத்தில் ஒரு காசும் எடுக்காம அப்படியே அந்த பாலிசியில விட்டால் 35 வயது வரும் பொழுது 60,000 எடுக்க முடியும். அப்படி 35 வயதுலையும் ஒன்றும் எடுக்காவிட்டால் 50 வயதில் $153,000 கேஷ் வேல்யூவாக எடுக்க முடியும். ஆனால் அது பாலிசி லோனாக அந்த கேஷ் வேல்யூவை பெற்ற பிறகும் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் தொடர்ந்து இருக்கும். அதான் இந்த பார்ட்டிசிபேட்டிங் ஹோல் லைஃபில் உள்ள பெரியொரு நன்மை. வெறும் 20 வருடமே $100 அ மந்தை பே பண்ணுவதன் மூலம் 75 வயதில் ஒரு 1.1 million கவரேஜ் அந்த பிள்ளைக்கு இருக்கும். இப்படியாக பல நன்மைகள் இருக்கின்றன. இதை நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தொடங்குவதன் மூலம் பெருமளவு பணத்தை அவர்களுக்கு சேமிக்க முடியும்.
1: நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கான காப்புறுதி ஒன்றை பெற்றுக்கொள்ள குணா துரை சிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸில் இணைந்து டஜாரனின் ஆழமான அறிவுடன் கூடிய காப்புறுதி துறை வல்லுநராக நீங்கள் மாற விரும்பினால் குணா துரை சிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். புதிய காப்புறுதி ஆலோசகர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்த காப்புறுதி ஆலோசகர்கள் டஜாரன்ஸோடு இணைந்து கொண்டு உங்களுடைய தொழில்துறையில் முன்னேற்றம் காண்பதற்கும் ஜிடி புரோக்கர்ஸில் இணைந்து கொள்ளலாம். 416-528-1407 GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407 8:42 இது ஈஸ்ட் FM 102.7.

0: 8:46 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: காற்றல் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
0: நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கெனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0 வீதம் வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தருகின்றீர்களா? ஒன்றாரியம் முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப்.

0: செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

பழக்கப்போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலியகத்தில் மதுமிதா. மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற உற்சாகமான ஒரு புத்தம் புதிய காலை பொழுதை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். காலை 9:02, 12 மணி வரைக்கும் இன்றைய காலை வேளையிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 அக்டோபர் மாதத்தின் முதல் வாரம் நிறைவாகி இப்போது 2வது வாரத்திற்குள் நாங்கள் பயணிக்கின்றோம். அக்டோபர் 8 வியாழக்கிழமை இன்றைய தினம். இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்த மேட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளையை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

ஒன்பது மணி பத்து நிமிடம் நேற்று இன்று நாளின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் நாங்கள் பார்க்கிருக்கின்ற சிந்தனை, தேவைக்கு அதிகமாக இருக்கும் எதுவும் நமக்கு நஞ்சாகத்தான் போகின்றது. அதிகாரம், பணம், புகழ், ஆசை, பசி, அன்பு, வெறுப்பு என எதுவுமே அளவுக்கு மீறினால் அது எங்களுக்கு தேவைப்படாது, தீங்கானது என்பதை இந்த சிந்தனையை சொல்லுகின்றது. எதையும் அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். அது பணமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வரக்கூடிய அந்த புகழ், அந்த புகழின் உச்சிக்கு நாங்கள் செல்லுகின்ற போது எங்களுக்கு தலைகீழ் தெரியாமல் போகும், தலை கால் தெரியாமல் போகும். எனவே நாங்கள் எப்போதுமே அதிக கர்வத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அதே நேரம் ஆசைகள் மிக மிக அதிகமாக இருந்தால் அது தரக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் பல கதைகளை கேட்கின்றோம், பல அனுபவங்களையும் கூட பெற்றிருக்கின்றோம். ஆசை எப்போதும் அளவோடு இருத்தல் அவசியம். நிறைவேறக்கூடிய ஆசைகளை, இலக்குகளை நிர்ணயிப்பதன் மூலமாக நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பசி அதிகமாக இருந்தாலும் கூட அது பெரும் பிரச்சனை தான், அதை தீர்ப்பதற்கான வழிகளை நாங்கள் நாடியாக வேண்டும். அதே மாதிரி தான் அன்பும், அதுவும் கூட ஒரு அளவோடு இருத்தல் தான் எப்போதும் பாதுகாப்பானது. இல்லை என்று சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் எங்களுக்கு அந்த மிக அதிகமான அன்பும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதே மாதிரி தான் வெறுப்பும் கூட, வெறுப்புணர்வு எங்கெல்லாம் அதிகம் நிறைந்திருக்கின்றதோ அங்கெல்லாம் அதிக பாதிப்புகள் இருக்கும். மனதுக்குள்ளே அந்த வெறுப்பு நிறைந்திருக்கின்ற போது நல்ல சிந்தனைகள் சென்று தங்குவதற்கான வாய்ப்பே இல்லை. மனதை முழுவதுமே நாங்கள் வெறுப்பினால் நிறைத்து வைத்திருப்பதன் காரணமாக எதையுமே நல்ல விதமாக சிந்திக்க முடியாத மனிதர்களாகவும் நாங்கள் மாறிவிடுகின்றோம். எனவே தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எல்லாமே எங்களுக்கு தீங்கானவை என்பதைத்தான் நாங்கள் எப்போதும் மனதில் கொள்ளுதல் அவசியம். முக்கியமாக இந்த பணம், பணம் வந்து அதிகமாக இருக்கின்ற போது, மிக மிக அதிகமாக தேவைக்கு மேலே நிறைந்திருக்கின்ற போது அது எங்களை செயற்பட முடியாதவர்களாக ஆக்கிவிடுகின்றது. எல்லாமே நினைத்தவுடன் வீடு தேடி வந்துவிடும். எதை என்றாலும் நாங்கள் இலகுவாகவே வாங்கிக் கொள்ள முடியும், எதையும் அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்கப் போவதும் இல்லை. அது எங்களுக்கு தீங்கானதாகவும் இருக்கும். தீய வழிகளில் நாங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பையும் அது கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது. எனவே அதிகமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லவையாக இருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் தேவையில்லாத விடயங்களாக இருந்தால், இந்த வெறுப்பு கோபம் போன்றவை அதிகமாக இருந்தால் அதை குறைத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துக் கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே தேவைக்கு அதிகமாக இருக்கும் எதுவும் எங்களுக்கு பிரச்சனைக்குரியவை. அதிகாரம், பணம், புகழ், ஆசை, பசி, அன்பு, வெறுப்பு என்று சொல்லி எதுவும் அளவுக்கு மீறினால் நஞ்சாகத்தான் போகும் என்ற ஒரு அழகான சிந்தனையும் கூட நாங்கள் நினைவில் கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. சூரிய வெளிச்சத்துடன் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றைய பொழுதை. வெப்பநிலை என்று சொல்லி பார்த்தால் அதிக குளிரில்லை, ஒரு மிதமான ஒரு மெல்லிய குளிருடன் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றைய நாளை. 12 வெப்பநிலையாக இப்போது இருக்கின்றது. 10 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் விளைவாகத்தான் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. பிரதானமாக வெயிலோடு தான் இன்றைய பகல் பொழுதை தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க இருக்கின்றோம். வெப்பநிலை பரவாயில்லாமல் தான் உயர்ந்திருக்கும். இன்றைக்கு 18 வரை உயர்ந்து 18 நாங்கள் உணரப்போகின்றோம். இரவு வேளை 9 சரிந்து 6 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். எனவே குளிர் அதிகரிக்கின்றது. பகல் பொழுதில் நல்ல ஒரு வெப்பநிலை உயர்வு இன்றைக்கும் தொடர்ந்திருக்கும். அதுவும் வெளிச்சத்துடன் கூடிய அழகான ஒரு பிரகாசமான பகல் பொழுது வெப்பநிலை உயர்வோடு வரப்போகின்றது. பிற்பகல் வேளையில் ஒரு மணிக்கு பிறகு ஒரு சில மணி நேரம் உணரக்கூடிய உணர்நிலையாகத்தான் இந்த 18 டிகிரி செல்சியஸ் இன்றைக்கு இருக்க போகின்றது. அதிக வெளிச்சத்துடன் எங்களுக்கு இந்த நாளை பிரகாசமாக்கிக் கொண்டிருக்கும் சூரியன் 6:46 மாறிய போகின்றார் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. தொடர்ந்து வருகின்ற நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் வெயிலோடு தான் இருக்கும். இன்றிலும் பார்க்க சற்று குறைந்த வெப்பநிலை உணரலை, 17 இருக்குமாம். 16 நாங்கள் உணர இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். நாளைய தினம் தொடர்பாக வீக்கெண்ட், லாங் வீக்கெண்டாக வரப்போகின்றது. தேங்க்ஸ் கிவிங் டே திங்கட்கிழமை. எனவே அதையொட்டிய அந்த நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களை அனுபவிக்கப் போகின்றோம். சனிக்கிழமை பிரதானமாக வெயில், 19 வெப்பநிலை உயர்வாகவும் உணர்நிலை உயர்வாகவும் இருக்கும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். காலை பொழுதிலிருந்து கிளவுடியாக தானம் இருக்கும். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படவில்லை. மதிய பொழுதிலிருந்து மழை தூரலாம். பெரிய அளவில் மழை இல்லை, ஆனால் தூரலாக மழை இருப்பதற்கான சாத்தியம் இருக்கும். இடையிடையே முகில் கூட்டங்களில் நிறைந்திருக்க போன்றது. வெளிச்சத்தை நாங்கள் காண்பது அரிதான ஒரு விடயம்தான் ஞாயிற்றுக்கிழமையில். 19 வெப்பநிலை, 20 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை வந்து சூரிய வெளிச்சத்தை தரும். காலையில் கிளவுடியாக இருந்தாலும் மதிய பொழுதில் வெளிச்சத்துடன் தேங்க்ஸ் கிவிங் டே நாங்கள் அனுபவிக்கலாம். சிறந்த ஒரு வெப்பநிலை உயர்வோடும் இருக்கும். 20 வெப்பநிலை உயர்ந்து 21 உணரப்படுமாம் திங்கட்கிழமை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது செவ்வாய்க்கிழமையின் நிலைமையும் பரவாயில்லை என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது. வெப்பநிலை உணர்நிலையை பொறுத்தளவில் செவ்வாய்க்கிழமையை பார்த்தால்
18 வரை வெப்பநிலை உயர்ந்து 19 உணரப்போன்றும் சூரிய வெளிச்சம் குறைவாக அதிக மலைத்தூரலோடு இருக்கக்கூடிய பகல் பொழுது தொடர்வதற்கான சாத்தியங்கள் எதிர்வு கூறப்படுகின்றன என்பதையும் இந்த பொழுதில் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். 9:15 ஆகியிருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வாகன விபத்து ஒன்று தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. ஈஸ்ட் பவுண்ட் 401 எக்ஸ்பிரஸ் மார்க்கம் ரோடு மூடப்பட்டிருக்கின்றதாம். ஒரு ட்ரக் ஒன்று விபத்துக்குள்ளாயிருப்பதன் விளைவாக எல்லா வீதி தடங்களுமே எக்ஸ்பிரஸில் ஈஸ்ட் பவுண்ட் 401 மார்க்கம் ரோட் பகுதியில் மூடப்பட்டிருக்கின்றமை தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்படுகின்றது என்பதை நீங்கள் இப்போது கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள். கலெக்டர்ஸ் தாமதங்களோடு நகர்கின்றது. எனவே எக்ஸ்பிரஸின் தடங்கள் மூடப்படுகின்றன. 9:15 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: லைக் ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
4: Sigma's an action adventure film.
5: Appa, bayamar ba, solid ba.
4: Filled with a lot of new fresh elements.
6: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam varum.
4: Like heist, treasure hunt.
7: I know a kodi.
8: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ's and thana neenga.
3: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
9: Audience ku enna theviyo adu pannu Sigma.
10: Ajax Mitsubishi-யில் இப்போது The Sale to Remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் The Sale to Remember. தமிழில் பேச அகமத் தம்சின் 4378607002 4378607002.
11: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
12: அது சரி.
11: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
12: என்னது,
11: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
13: Soul Solutions Foot Clinic. நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic. பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம் 905-471-4000.
14: The station with the
15: best music.
16: It's East FM.
17: Feel the power.
18: Feel the bass. 102.7 FM.

9:30 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை இப்பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் சொன்னால் தாமதங்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு காலை இப்பொழுதாகத்தான் இந்த பொழுது காணப்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டில் நீங்கள் அதிக நேரம் செலவிட நேரிடும். இப்போதைய நிலைமைகளை பார்த்தோம் சொன்னால் பிக்கரிங் பகுதியிலிருந்து வரக்கூடிய பிராக் ரோட் தாண்டிய பகுதிகளிலிருந்தே மிக அதிகமான தாமதங்கள் தென்படுகின்றன. வைஸ் ரோட் தாண்டிய இடங்களில் வீதி புனரமைப்புகளும் கூட நடைபெறுகின்றன. எனவே கலெக்டர்ஸில் தொடர்ச்சியாகவே பல நாட்களாக ஒரு சில விதி தடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அந்த பகுதியில் எக்ஸ்பிரஸிலிருந்து கலெக்டர் செல்லக்கூடிய டிரான்சர் ஒரு விபத்தின் காரணமாக மூடப்பட்டிருக்கின்றமையும் தாமதங்களை உயர்த்தியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தாமதங்கள் அந்த பகுதியில் சற்று அதிகம் தென்படுகின்ற ஒரு நிலைமை இப்போது இருக்கின்றது. வைட்ஸ் ரோட் தாண்டி நீங்கள் பயணிக்கின்ற தூரம் வரைக்குமே தாமதங்கள் அதிகம் தென்படுகின்றன. அதுக்கு பிறகு என்று சொல்லி பார்த்தால் மெடோவெல்லுக்கு முன்னரான இடங்களிலிருந்து மீண்டும் வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றன. வெஸ்ட்பவுனை பொறுத்தளவில் மார்னிங் சைட் அவென்யூ பகுதிக்கு முன்னரான இடங்களிலிருந்து அதிக தாமதங்களை எக்ஸ்பிரஸ் எதிர்கொள்ளுகின்றது. கலெக்டர்ஸ் குறைந்த தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. நீல்சன் வரைக்கும் இந்த தாமத நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. அதுக்கு பிறகு சுமூகமாக நீங்கள் பயணிக்கலாம். டிவிபி வரைக்கும் விக்டோரியா பார்க் பகுதியிலிருந்தே தாமதங்கள் மீண்டும் தொடங்குகின்றன. டிவிபி தாண்டிய இடங்களில் அதிக தாமதங்களை எக்ஸ்பிரஸில் குறுக்கிய தூரம் எதிர்கொள்ள நேரிடும். தொடர்ந்து பயணிக்கையில் லெஸ்லி ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலும் கூட கலெக்டர்ஸில் மிக அதிகமான வாகன நெரிசல்கள் இந்த பொழுதில் யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் தென்படுகின்றன. அதன் பின்பும் கூட குறைந்த தாமதங்கள் தொடர்ந்திருக்கின்றது. பாதர்ஸ் தாண்டி பயணிக்கின்ற போதும் கூட கடுமையான வாகன நெரிசல்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களில் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. மார்டின் க்ரோட் ரோட் வரைக்கும் எனவே பிக்கரிங்கில் இருந்தே நீங்கள் தொடர்ந்து பயணிக்கின்ற போது 401 வெஸ்ட் பவுண்டில் இடையிடையில் சற்று தணிந்தாலும் மிக அதிகமான தாமதங்களைத்தான் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஈஸ்ட் பவுண்டிலும் கூட அதே மாதிரி தான் நிலைமைகள் சற்று மோசமான நிலை தான் காணப்படுகின்றது. வாகன நெரிசல்கள் நிறைந்திருக்கின்றன. ஹைவே 447 பகுதிகளிலிருந்தே தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. கிப்ளிங்குக்கும் மார்டின்கோ ரோடுக்கும் கிப்ளிங்கும் இடைப்பட்ட பகுதியில் அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு சற்று குறைந்தாலும் மீண்டும் ஜேன் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களில் இருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக நீடிக்கின்றது. தொடர்ச்சியாகவே தாமத நிலைமைகள் டிவிபி வரைக்கும் இருக்கின்றன. அதில் பேவியூ பகுதியில் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை தென்படுகின்றது. டிவிபி தாண்டி 401 ஈஸ்ட் பவுண்டிலே பயணிக்கின்ற போது விக்டோரியா பார்க் அவென்யூவிலிருந்து பேர்ச் மவுண்ட் வரைக்கும் அதிக தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் விபத்து மாக்கம் ரோட் தாண்டிய இடத்தில் நிகழ்ந்திருக்கின்றது. ஒரு ட்ரக் ஒன்று விபத்துக்குள்ளாக இருக்கின்றது. நீல்சனுக்கு முன்னர் மாக்கம் ரோட் தாண்டிய இடத்தில் எக்ஸ்பிரஸில் ஒரு விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக இப்போது 3 லேன்ஸ் வந்து தடைபடுகின்றது. அதற்கு முன்பு முழுமையாகவே எக்ஸ்பிரஸ் தடங்கள் மணிக்கும் இப்போதும் தான் மூடப்பட்டிருக்கின்றன. எல்லா தடங்களுமே மூடப்பட்டிருக்கின்றமை தொடர்பாகத்தான் அறிவிக்கப்படுகின்றது. எனவே அந்த பகுதியில் அதிக தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். மாக்கம் ரோடுக்கு முன்னரே தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. கலெக்டர்ஸ் அதிக தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. நீல்சனுக்கு முன்னரான இடத்தில் இருந்து மார்னிங் சைட் அவென்யூ வரைக்கும் எக்ஸ்பிரஸ் மூடப்பட்டிருக்கின்றது முழுமையாக. எனவே இது தாமதங்களை அதுக்கு முன்னரான இடங்களில் உயர்த்தி இருக்கின்றது என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு போக்குவரத்திற்கு அதிக நேரம் நீங்கள் 401 ஈஸ்ட் பவுண்டிலும் சரி வெஸ்ட் பவுண்டிலும் சரி செலவிடக்கூடிய நிலைமைதான் இப்போது காணப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். டிவிபி சவுத் பவுண்டிலும் கூட 401 ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. இடையில் தணிகின்றது. இருந்தாலும் பேபி வரைக்கும் தாமதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலைமை தென்படுகின்றது. 404 சவுத் பவுண்டும் ஃபின்ச்சிலிருந்து 401 வரைக்கும் அதிக வாகன நெரிசல்களை எதிர்கொள்ளுகின்றது. இன்றைய தினம் அக்டோபர் 8 தேதி வந்து ஒரு தனித்துவமான உயிரினத்திற்கான ஒரு நாள். வேர்ல்ட் ஆக்டோபஸ் டே கடைபிடிக்கப்படுகின்றது. பூமியில் வாழக்கூடிய மிக தனித்துவமான உயிரினங்களில் ஒன்றாக இருக்கின்ற இந்த ஆக்டோபஸை கொண்டாடுகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த நாள் வந்திருக்கின்றது. கடலுக்கு அடியில் இருந்து வரக்கூடிய 8 கால்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மர்மமான உயிரினம் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு இருக்கக்கூடிய நுண்ணறிவு, அதன் தனித்துவமான இயக்கம், அதன் அழகு, எல்லாவற்றாலும் எப்போதுமே மனிதர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இன்டெலிஜென்ஸ், மொபிலிட்டி அண்ட் பியூட்டி, இவை எல்லாமே மிக தனித்துவமானவையாக இருக்கின்ற ஒரு கடல் வாழ் உயிரினம் தான் ஆக்டோபஸ் என்பது எல்லோருக்குமே தெரியும். மிக மிக தனித்துவமான அம்சங்களை கொண்டிருக்கின்றது இந்த உயிரினம் என்பதும் கூட
சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் வெவ்வேறு இனங்கள் இருந்தாலும் த ஜாயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ் இதுதான் இந்த ஆக்டோபஸ் இனங்களிலேயே மிக மிக பெரிய உயிரினமாக காணப்படுகின்றது. அதே நேரம் இவைதான் அதிக காலமும் கூட இந்த பூமியிலே வாழுகின்றதாம். இவற்றின் இடையன்று சொல்லி பார்த்தால் ஒரு 600 pounds மேல் இருக்கலாம் என்று சொல்லியும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பொதுவாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏனைய இனங்கள் என்று சொன்னால் ஒரு 45 to 60 pounds வரைக்கும் தானாம் இருக்கும் சராசரியாக அதன் எடை. ஆனால் இந்த ஜாயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ் வந்து பல மடங்கு அதிகமாக ஒரு 600 pounds மேல் கூட வளரக்கூடியதாக இருக்குமாம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான அதிக காலம் வாழுகின்ற உயிரினமாகவும் தனித்த இனமாகவும் கூட இந்த ஜாயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ் வந்து இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அவற்றின் இன்னும் ஒரு சில தனித்துவங்களை பார்த்தோம் சொன்னால் இவற்றுக்கு மனிதர்கள் மாதிரியெல்லாம் 3 இதயங்கள் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதற்காக அதுக்கு 3 hearts என்று சொல்லி பார்த்தால் அவற்றில் இருக்கக்கூடிய 2 இதயங்கள் வந்து ரத்தத்தை வந்து அதன் உடல் முழுவதும் செலுத்துகின்றதாம் இந்த பம்ப் பண்ணுகின்றது. அதே நேரம் இன்னும் 3rd வந்து அந்த பம்ப் பண்ணப்படக்கூடிய அந்த இரத்தத்தை உலகத்தின் மன்னிக்கவும் அதன் உடலின் எல்லா அங்கங்களுக்கும் வந்து எடுத்து செல்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சர்க்குலேட் பண்ணுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அதுக்கு வந்து ப்ளூ பிளட் தானாம் இருக்கும். மனிதர்கள் எங்களது உடலில் அல்லது ஏனைய பல உயிரினங்களின் உடலில் இருக்கக்கூடிய சிவப்பு ரத்தம் வந்து ஒரு அயனை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அது நிறைந்திருப்பதன் காரணமாகத்தான் அந்த சிவப்பு நிறத்தை பெறுகின்றது. ஆனால் இந்த ஆக்டோபஸில் இருக்கக்கூடிய அந்த பிளட்னு சொல்லி பார்த்தால் இது வந்து கொப்பர் அதனை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஹீமோசயனின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளினால் உருவாக்கப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் அது வந்து நீல நிறத்தை பெறுகின்றதாம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் தனித்துவமான அந்த கடல் நீரில் அது குளிராக இருக்கின்ற நிலையிலும் கூட குறைந்தளவு ஆக்சிஜனில் அது வாழக்கூடிய தன்மையை தான் இந்த கொப்பர் பேஸ்ட் ஹீமோசயனின் அதுக்கு வழங்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு வந்து இன்டர்னல் அல்லது எக்ஸ்டர்னல் ஸ்கெலட்டன் எதுவுமே இல்லை என்பதும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. வேறு சாஃப்டான பாடியை கொண்டிருக்கக்கூடிய முதுகெலும்பில்லாத உயிரினம் தான் இந்த ஆக்டோபஸ். அதுக்கு வந்து 9 brains வந்து காணப்படுகின்றதாம். ஒரு சென்ட்ரல் பிரெயின் இருக்கும். ஏனியவை என்று சொல்லி பார்த்தால் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த 8 arms அதில் இருக்கக்கூடிய மினி பிரெயினாக இருக்குமாம். எனவே ஒட்டுமொத்தமாக 9 மூளையை கொண்டிருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு உயிரினம். எனவே அதிக புத்தி கூர்மை மிக்க ஒரு உயிரினமாகவும் கூட அது அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதனால் இந்த மேசஸ் போன்றவற்றை அந்த கம்ப்ளெக்ஸான மேசஸையும் சால்வ் பண்ண முடியுமாம். இந்த ஜார்ஸின் மூடியையும் கூட அதனால் திறக்க முடியும். அதை தாண்டி இந்த கோகனட் ஷெல்ஸ் இருக்கின்றது அந்த தேங்காய் அந்த மூடிகள் அவற்றையும் கூட தனக்கான அந்த ஷெல்டராக அல்லது ஏதாவது விதமாக ஒரு டூலாக கூட அதனால் பயன்படுத்த முடியும் என்று சொல்லியும் அதன் தனித்துவமான நடத்தைகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் மிக தனித்துவமான ஒரு கடல் வாழ் உயிரினம் ஆக்டோபஸ் அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழியில் 403 Eastbound at Huron Ontario அந்த பகுதியிலும் 3 lanes தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. 9:38 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
3: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426 416-788-2426.
5: சரோஜு மீனாட்சி அம்மனாலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
7: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca.
0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
5: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS, 416-299-1630.
7: MJS Gold House,
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் போட்சபின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் போட்சபனை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396, stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேர்மிப்பொழுது காலை 10 மணி 1 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒளிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அளிக்க முடியும். eastfm102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்றைக்கு 1% உயர்ந்திருந்தது. ஆனால் நாளைக்கு இன்று உயர்ந்திருந்த 1% குறைக்கப்படும் என்பதைத்தான் அறிவிக்கின்றார்கள். எனவே இன்றிலும் பார்க்க, நாளைக்கு 1% குறைந்த விலையில் எரிபொருளை நீங்கள் பெற முடியும். வாகன விபத்துக்கள் தொடர்பான அறிவித்தல்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் லேன்ஸ் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன. மார்க்கம் வீதி தாண்டிய பகுதியில் விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாகத்தான் ஈஸ்ட் பவுண்ட் 401 எக்ஸ்பிரஸில் மார்க்கம் ரோட் தாண்டிய இடத்தில் முழுமையாகவே அந்த தடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மார்னிங் சைட் அவென்யூ தாண்டிய பகுதியில் வரைக்கும் அந்த பகுதி மூடல் வந்து தொடர்ந்து காணப்படுகின்றது என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சூரிய வெளிச்சமிக்க அழகான பகல் பொழுதை நாங்கள் அனுபவிக்கின்றோம். 13 வெப்பநிலை இப்போது 11 உணரப்படுகின்றது. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு 18 இருக்கும். 18 கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப்படும். நண்பகல் வழிக்கு பிறகு 1 சில மணி நேரம் 18 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருக்கும். மழை கொஞ்சம் வரலாம். 1 சில இடங்களில் தான் மெல்லிய தூரலாக இடையில் வந்து போகலாம். ஆனால் பெரும்பாலும் சூரிய வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுதுதான் என்று பல இடங்களிலும் இருக்கப் போகின்றது. இரவில் 9 வெப்பநிலை சரிந்து 6 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். 6:46 சூரியன் இன்றைக்கு அஸ்தமிக்கும். தொடர்ந்து வருகின்ற வெள்ளி நாளைய நாளும் கூட வெளிச்சத்தை தரக்கூடிய வாய்ப்புகளைத்தான் கொண்டிருக்கின்றது. பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். 17 வெப்பநிலையாகவும் 16 உணர்நிலையாகவும் இருக்கும். அக்டோபர் மாதத்தின் லாங் வீக்கெண்ட் வருகின்றது. சனி ஞாயிறு திங்கட்கிழமைகள் விடுமுறையாக அமையப் போகின்றன. திங்கட்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம். சனிக்கிழமை பிரதானமாக வெயில், 19 வெப்பநிலை, 19 உணரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து வெயில் இல்லாமல் முகில் மூடிய நிலையிலோ அல்லது மெல்லிய மழை தூரக்கூடிய நிலையிலோ இருக்கலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. அதற்கான சாத்தியங்கள் எல்லாம் இந்த இசியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பசிபிக் ஹரிக்கேன் உருவாக்கி இருக்கின்றது. மெனிக்கோம் அட்லாண்டிக் ஹரிக்கேன் உருவாக்கி இருக்கலாம் என்று சொல்லித்தான் நேற்றும் கூட அது தொடர்பாக பேசப்பட்டது. எனவே அதன் ஒரு சில விளைவுகளைத்தான் நாங்கள் ஒரு குறைந்தளவு மழையாகத்தான் இங்கு சந்திக்க போகின்றோம். காலையிலிருந்து கிளவுடியாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மதிய பொழுதிலிருந்து மெல்லிய மழை தூரல் தொடர்ந்திருக்கலாம். வெப்பநிலை சிறப்பாக 19 உயர்ந்து 20 நாங்கள் உணரப்போகின்றோம். அடுத்த திங்கட்கிழமை விடுமுறை நாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்றைக்கு வந்து காலையில் முகில் இருக்கும், மதிய பொழுதில் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். வெப்பநிலை 20 ஆக உயர்ந்து 21 நாங்கள் உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் மழை தூரலாம். அடுத்த நாள் செவ்வாயும் கூட மழை தூரலோடு இருக்கக்கூடிய சாத்தியம் தான் இப்போது சொல்லப்படுகின்றது. 18 வெப்பநிலை, 19 நாங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வு கூறப்படுகின்றன என்பதையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைக்கு வந்து அக்டோபஸ் டே என்று சொல்லி பார்த்துருக்கின்றோம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் இங்கு ஞாபகப்படுத்துகின்றது. அக்டோபர் 8 வேர்ல்டு சைட் டே என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். உலக கண் பார்வை தினம். மனிதர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு வந்து எங்களது கண் பார்வை மிக மிக இன்றியமையாது என்பது எல்லோருக்குமே தெரியும். எனவே உங்களது அந்த பார்வை, அதனை வந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. ஆனால் உலக அளவிலே என்று சொல்லி பார்த்தால் கவலைக்குரிய விதமாக பலர் வந்து தங்களது பார்வையை இழக்கின்றார்கள். அதுவும் பெரும்பாலும் தடுக்கக்கூடிய காரணங்களால் தான் அவர்கள் வந்து பார்வையை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். முறையான கண் மருத்துவ பராமரிப்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போனதன் விளைவாகத்தான பெரும்பாலும் இந்த பார்வைகள் இழக்கப்படுகின்றன என்பது தொடர்பாக கூறப்படுகின்றது. எனவே உலக பார்வை தினம் எங்களது வேலையிடத்திலோ அல்லது வீட்டிலோ மக்களின் பார்வையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு புரிய வைப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உங்களது கண்களை நேசியுங்கள் என்று சொல்லி உங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது வழங்குகின்றதாம். அதை தாண்டி இந்த பார்வை தொடர்பான அந்த பராமரிப்பு சிகிச்சைகள், அதை நீங்கள் செய்ய வேண்டும் அல்லது பரிசோதனைகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாக உங்களது கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றது உலக பார்வை தினம். இன்றைய நாளில் 10:06 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

10:10 இசஃபெமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது நோபல் பிரைஸ் வீக் என்பது எல்லோருக்கும் தெரியும். மருத்துவம், அதுக்கு பிறகு பிசிக்ஸ், அதை தொடர்ந்து நேற்றைய தினம் கெமிஸ்ட்ரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் எதிர்பார்த்திருந்த இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நாங்கள் பெருமைப்படுத்தக்க மிக மிக முக்கியமான ஒரு விடயம், ஒரு கனேடிய எழுத்தாளர் தான் அதனை இப்போது பெற்றிருக்கின்றார். அவருமே பெருமையாகவே இன்றைக்கு நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கனேடியன் ரைட்டர் ஆன் கார்சன், அவர்தான் இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸை 2026 வெற்றியிட்டு இருக்கின்றார் என்பது தொடர்பான சந்தோஷமான செய்தியும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இந்த செவ்வியல் புராணங்கள் அதன் தாக்கங்களோடு கவிதை, உரைநடை மற்றும் கட்டுரை எல்லாவற்றையும் தனது படைப்புகளில் இணைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராகத்தான் ஆன் கார்சன் வந்து அறியப்படுகின்றார். எனவே அவரது துணிச்சலான மற்றும் புதுமையான எழுத்து படைப்புகளுக்காகத்தான் 2026 இலக்கிய நோபல் பரிசை அவர் வென்றிருக்கின்றார் என்று சொல்லியும் கூட அந்த தகவல்கள் என்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. 76 கூடியவர் பல தசாப்தங்களாக இந்த பல படைப்புகளை வித்தியாசமான முறையில் எழுதி வெளியிட்டு ஏற்கனவே பல விருதுகளை வென்றவராகவும் கூட இருக்கின்றார் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அவரது அந்த எழுத்துக்கள் வந்து தனித்துவமானவை என்பதுதான் இப்போது பேசப்படுகின்றது. செவ்வியல் மரபோடு சற்று விளையாட்டுத்தனமான உரையாடலில் ஈடுபட்டு இந்த சமகால இலக்கியத்திற்கு புதிய வடிவங்களை அவர் உருவாக்கியிருக்கின்றமை ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கை என்று சொல்லித்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே அவரது அந்த துணிச்சலான மற்றும் புத்தாக்கமான படைப்புகளுக்காகத்தான் அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகின்றது என்று சொல்லித்தான் நோபல் பிரைஸை வழங்கக்கூடிய அந்த கமிட்டி வந்து தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நோபல் அகாடமியின் பிரதிநிதிகள் வந்து இந்த பரிசு தொடர்பாக ஆன் கார்சனை தொடர்பு கொண்ட போது அவர் வந்து ஐஸ்லாண்டில் இருந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு அந்த காற்றின் ஓசையை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லியும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அவர் வெற்றி பெற்றதை அறிந்து பெரும் மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தியதாகவும் கூட அது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் ஏராளமான இலக்கிய விருதுகளை வென்ற ஒரு பெண்மணியாகவும் கூட அவர் இருந்திருக்கின்றார். 2020 கவர்னர் ஜெனரல் அவார்ட் பவர்ட்ரியில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 1984 அவரது முதலாவது புத்தகம் வந்து வெளியிடப்பட்டதாம், கவிதை புத்தகம். டொரோண்டோவை தான் பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் 1984 கானிகுலா டியானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புக் ஆஃப் பாய்ட்ரியை வெளியிட்டு தனது பெயரை வந்து இந்த துறையிலே நிலைநிறுத்த தொடங்கியிருந்தார். அதற்கு 2 பிறகு அவருடைய முதல் கட்டுரை தொகுப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஈரோஸ் த பீட்டர் ஸ்வீட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முதல் கட்டுரை தொகுப்பின் மூலமாக அவர் வந்து உலக அளவிலே அறியப்படத் தொடங்கினார் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகும் பல்வேறுபட்ட கட்டுரைகளை வித்தியாசமான தலைப்புகளிலெல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி பல ஆண்டுகளாகவே இந்த கிரேக்க மொழி மற்றும் லத்தீன் மொழியில் இருக்கக்கூடிய அந்த படைப்புகளையும் அவர் மொழிபெயர்ப்பு செய்தும் கூட தனித்துவமான பல புதிய உருவாக்கங்களையும் அவர் செய்திருக்கின்றார் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆன் கார்சன் இந்த மாதிரியான ஒரு படைப்புகளை அல்லது ஒரு கவிதையை உருவாக்குகின்ற போது அதை தான் எப்படி பார்க்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் என்று பார்த்தால், ஒரு கவிதையை உருவாக்குவது என்பது ஒரு பொருளை உருவாக்குவதற்கு சமமானது என்று சொல்லித்தான் நான் நினைக்கின்றேன் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றாராம். அவற்றை உரைகளாக கருதுவதை விட ஓவியங்களாகத்தான் நான் எப்போதும் பார்க்கின்றேன். ஆனால் மொழியின் இயல்பின் மூலம் ஒரு பௌதிக ரீதியாக அணுகக்கூடிய ஓவியங்களாகவும் கூட அவைகள் இருப்பதை நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லித்தான் தனது அந்த தனித்துவமான படைப்பாற்றல் தொடர்பான தகவல்களையும் கூட அவர் வெளியிட்டிருக்கின்றார். எனவே பெருமைப்படத்தக்க வகையில் டொரோண்டோவை சேர்ந்த ஒரு படைப்பாளி ஆன் கார்சன் 2026 நோபல் லிட்ரேச்சர் அவார்டை இன்றைக்கு பெற்றிருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன. நாளைக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் இங்கு
ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு வந்து இந்த லிட்ரேச்சருக்கான பரிசை பெற்றுக்கொண்ட அன் கார்ல்சன் வந்து 12 மில்லியன் ஸ்வீடிஷ் க்ரோன்ஸ், அதாவது 1.7 மில்லியன் கனேடியன் டாலர் பெறுமதியிலான பரிசை பெற்றுக்கொள்ளப் போகின்றார் தனித்த ஒருவராக என்பதையும் கூட இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்த பரிசுகள் எல்லாம் இப்போது அறிவிக்கப்பட்டாலும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிதான் அவை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். காரணம் என்ன சொன்னால், அல்ஃபிரட் நோபல் அவர்தான் இந்த பரிசை கொடுத்திருக்கக்கூடிய ஒருவர். அந்த புரவலர் அவரது நினைவு தினம் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி. எனவே அன்றைக்கு தான் அந்த பரிசுகள் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் இன்னும் ஒரு சில விருதுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து டிசம்பர் 10ஆம் தேதி அந்த பரிசுகள் வழங்கப்படும் என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:16 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
0: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
1: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்பரோ. PPS குரூப் இங்க்.ca.
3: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748. Camsonics.com.
4: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
5: FM 102.7
4: East FM.ca.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 10:30 ஆகி இருக்கின்றது. முக்கியமான ஒரு ரிப்போர்ட் ஒன்று அமெரிக்காவின் நிலைமை தொடர்பாக வெளியிடப்படுகின்றது. இன்றைய நாளில் ஈரான் மீதான போரை பிப்ரவரி மாதத்தின் இறுதிப் பகுதியில் பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஆரம்பித்திருந்தன. எனவே இதுவரை காலமும் இப்போதும் தொடரக்கூடிய இந்த ஒரு போரில் அமெரிக்க இராணுவத்தின் 81 விமானங்கள் அழிக்கப்பட்டதாகவோ அல்லது சேதமடைந்திருக்கின்றனவோ என்று சொல்லித்தான் இந்த வாரம் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு காங்கிரஷனல் ரிசர்ச் சர்வீஸ் ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 81 ஏர்கிராப்ட் வந்து முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது சேதமடைந்திருக்கின்றன என்று சொல்லித்தான் அதில் இந்த தகவல்கள் வந்து பகிரப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த 81 பல விதமான விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ் போன்றவை உள்ளடக்கப்படுகின்றதாம். அதே நேரம் ட்ரோன்ஸும் கூட உள்ளடங்குகின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் என்று சொல்லப்படக்கூடிய இராணுவ தேவைக்கு மிக அதிகமான பயன்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸும் பல இழக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏர்பிளைன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் போன்றவை சேதமடைந்திருக்கின்றன அல்லது முழுமையாக இழக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் என்று சொல்லி பார்த்தால் இவை உளவு பார்த்தல், கண்காணிப்பு, வேவு பார்த்தல் போன்றவற்றுக்கு வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அதை தாண்டி மிக அதிகமாகவே நெருங்கிய வான்வழி ஆதரவையும் கூட கொடுக்கக்கூடியவையாக அவை இருக்கின்றனவாம். இதையும் விட இந்த போர்க்கள தேடுதல் போன்றவற்றையும் கூட அது செய்யக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலர் வந்து இடையில் தொலைந்து போகின்ற போதோ அல்லது விமானங்களில் இருந்து அவர்கள் இந்த பாராசூட்டின் மூலமாக வெவ்வேறு பகுதிகளுக்குள் சிக்கிக் கொள்ளுகின்ற போதோ அந்த மீட்பு பணிகளுக்கெல்லாம் இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ் தானம் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இவை வந்து ஒரு போர் நடவடிக்கையில் முதன்மையான பணியை செய்யக்கூடியவையாக காணப்படுகின்றன. ஆனால் அவை இப்போது அரைவாசிக்கும் மேற்பட்டவை இழக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லித்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. அதே நேரம் இந்த போரின் முழுமையான சேத விவரங்கள் இங்கு உள்ளடக்கப்படவில்லை என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. பென்டகன் அதன் மிக பெருமதியான சொத்துக்களாக அது வைத்திருக்கக்கூடிய F-35A ஃபைட்டர் ஜெட்ஸும் கூட இதில் உள்ளடக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு விமானம் E-3 Sentry என்று சொல்லப்படக்கூடிய 4 என்ஜின்ஸ் அவற்றை கொண்டிருக்கக்கூடிய ஜெட்ஸும் கூட காணப்படுகின்றதாம். இது வந்து தனித்துவமான ஒரு விமானம் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விமானத்தின் முற்பகுதி, அந்த உடற்பகுதியின் முன்பகுதிக்கு மேல் ஒரு பெரிய ராடர் டோம் வந்து காணப்படுகின்றதாம். எனவே இது வந்து ஒரு வித்தியாசமான வடிவமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விமானம் வந்து இந்த டார்கெட் ட்ராக்கிங் மற்றும் ஏர்ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. E-3 Sentry இந்த விமானமும் கூட ஒரு சில சேதமடைந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கோஸ்ட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் லாஸ்ட் என்று சொல்லி பார்த்தால் 1.9 billion 3.3 billion வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நாளில் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கங்கிரஷனல் பட்ஜெட் ஆஃபீஸினால்தான் இந்த எண்ணிக்கைகளும் இந்த பெறுமதியும் கூட இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே இந்த காஸ்ட் ஆஃப் த வார் என்று சொல்லி பார்த்தால் அது மிக மிக பல மடங்கு உயர்வானது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். குறைந்தது 45 billion ஆக அது இருக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது. அதே நேரம் இந்த தொகையிலும் கூட அமெரிக்காவுக்கு வெளியே இருக்கக்கூடிய US பேசஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா வந்து மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு சிலவற்றில் வந்து தங்களுக்கான அந்த கடற்படை தளங்களை பராமரிக்கின்றது மற்றும் விமான தளங்களும் கூட இருக்கின்றன. எனவே அவை எல்லாமே ஈராக்கினால் தாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த போர்க்கால பகுதியில். அங்கும் கூட பல விமானங்களை அந்த தளங்களில் அமெரிக்கா வந்து இழந்திருக்கின்றது. எனவே அந்த விமானங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களும் இழப்புகளும் தான் இங்கு கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர அந்த US பேசஸுக்கு ஏற்பட்ட சேதங்கள் இந்த கணக்குக்குள் உள்ளடக்கப்படவில்லை என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த கணக்கெடுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற சில விமானங்கள் திருத்தம் செய்யப்பட்டு மீண்டும் சேவைக்கு திரும்பி இருக்கலாம் என்று சொல்லியும் இந்த தகவல்களில் கூறியிருக்கிறார்கள். இதை தாண்டி அமெரிக்காவின் இன்னும் ஒரு மிக முக்கியமான போர் விமானமாக பயன்படுத்தப்படக்கூடிய
ஈகிள் ஃபைட்டர் ஜெட்ஸ், F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் ஃபைட்டர் ஜெட்ஸ் இவையும் கூட 8 விமானங்கள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் சேதமடைந்திருந்தன. எங்கே என்று பார்த்தால் ஜோர்டானில் இருக்கக்கூடிய முவாஃபிராக் சால்டி ஏர்பேஸ், அமெரிக்கா நிர்வகிக்கக்கூடிய அந்த ஏர்பேஸில் தான் 8 விமானங்கள் ஈரானிய தாக்குதலின் மூலமாக கடந்த செப்டம்பர் மாதத்தில் சேதமடைந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட பல இழப்புகளை அமெரிக்கா இந்த போரின் மூலமாக சந்தித்திருக்கின்றது என்பது தொடர்பான அந்த தகவல்களைத்தான் இந்த ரிப்போர்ட்டிலே இப்போது சேர்த்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இன்றைய செய்திகளை காண முடிகின்றது. மத்திய கிழக்குக்கு வெளியே ஈரான் போர் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எப்படி பாதித்திருக்கின்றது என்பது தொடர்பான கேள்விகளையும் கூட இந்த ரிப்போர்ட் எழுப்புகின்றது என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த MQ-9 ட்ரோன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆளில்லா விமானங்கள் அமெரிக்காவின் போர் நடவடிக்கையில் மிக மிக முக்கியமானவை என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. மத்திய கிழக்கில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளில் இந்த விமானங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக காணப்படுகின்றது. ஈரான் போரிலாக இருக்கலாம், அல்லது யமனில் இயங்கக்கூடிய ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுடனான முந்தைய மோதல்களிலாக இருக்கலாம், இந்த MQ-9 ஆளில்லா விமானங்கள் மிக மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கின்றன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ராணுவ ரீதியாக பார்த்தோம் சொன்னால் மிகவும் மதிப்பு மிக்க பங்களிப்பாளர் என்று சொல்லித்தான் இந்த MQ-9 ட்ரோன்ஸ் தொடர்பாக விமானப்படை தலைமை தளபதி தெரிவித்திருந்ததையும் கூட இங்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். மோஸ்ட் வால்யூபிள் பிளேயர் என்று சொல்லித்தான் அவர் இந்த MQ-9 ட்ரோன்ஸ் தொடர்பாக தெரிவித்திருந்தார் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வருடத்தில் மிடில் ஈஸ்டில் நடத்தப்பட்டிருக்கின்ற அந்த தாக்குதல்களில் 45 இந்த MQ-9 ட்ரோன்ஸ் இழக்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து ஒரு அலாமிங் ரேட் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. 2004 தொடக்கம் அமெரிக்கா அதன் ஏர்ஃபோர்ஸ் வைத்திருந்திருக்கக்கூடிய 35 வீதமான MQ-9 வந்து இழக்கப்பட்டிருப்பதாகவும் இன்றைய இந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 10:37 நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

0: காட்டுக்குரு பண்பலை East FM 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின்
5: இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
6: 416-461-6401.
7: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6472221775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோர்கேஜிற்கும் KM Business Solutions, 6475221775. KMBusiness.ca.
1: Like a production, Subhashkaran, பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
8: சிக்மாஸ் அன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்.
9: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
8: ஃபில்ட் வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்.
10: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
8: லைக் ஹைஸ்ட், ட்ரெஷர் ஹண்ட்.
11: இன்னொரு கோடி.
12: வாட் எ வாவ். இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
1: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
13: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணு.
1: சிக்மா
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்.

0: வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
2: என்ன யோசினே?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
7: பூவே பூவே பெண் பூவே,
6: எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. ஈஸ்டெஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஈஸ்டெஃப்எம் 2.7@gmail.com என்ற இமெயில் முகவரியும் இருக்கின்றது. நீங்கள் அதன் ஊடாகவும் கூட தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 2.7, 401 வெஸ்ட் பவுண்ட் கலெக்டர்ஸ் அட் 400 3 ரைட் லேன்ஸ் தடைப்படுகின்றதாம். ஒரு விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். வெஸ்ட்மவுண்ட் 401 கலெக்டர்ஸ் தான் ஹைவே 400 பகுதியில் 3 ரைட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. 15 இப்போது வெப்பநிலை 14°C நாங்கள் உடனடியாக இப்போது பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் தொடரும். பிரதானமாக வெயிலைத்தான் நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். 19 வரை வெப்பநிலை உயர்கின்றதாம். 19 கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ளப் போன்றோம். 1 மணிக்கு தான் 19°C என்று உணரப்படும். இரவு பொழுதில் வெப்பநிலை சரிந்து 9 இருக்கும். 6°C உணர்நிலையாகவும் கூட உணரப்படும். இன்றைய தினம் இரவு 6:46 சூரியன் அஸ்தமிக்கும் என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் வெளிச்சமான பகல் பொழுதாகத்தான் இருக்கும். 17 வெப்பநிலை, 16 உணரப்போகின்றோம். நாளைய நாளில் தொடர்ந்து லாங் வீக்கெண்ட் வரப்போகின்றது. சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை விடுமுறை நாட்களாக அமையப்போகின்றன. சனிக்கிழமை பிரதானமாக வெயில், 19 வெப்பநிலை, 19 நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் வெப்பநிலை சிறப்பாகத்தான் இருக்கும். 19 வரை வெப்பநிலை வந்து 20 நாங்கள் உணர இருக்கின்றோம். ஆனால் வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் தான் இல்லை. மழை தூறல் சற்று இருக்கலாம். காலையில் கிளவுடியாகத்தான் இருக்கும். அதுக்கு பிறகு மதிய பொழுதிலிருந்து மெல்லிய மழை தூறல் இருப்பதற்கான சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமைக்கு. திங்கட்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டேயும் கூட சிறந்த வெப்பநிலை உணர்நிலையோடு தான் இருக்கும். 20 வரை வெப்பநிலை உயர்ந்து 21 உணரப்போகின்றோம். காலையில் கிளவுடியாக இருந்தாலும் மதிய பொழுதில் சூரிய வெளிச்சத்தை எதிர்பார்க்கலாம். அன்றைய நாளில் இரவு மழை மீண்டும் தொடங்கலாம். செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதிலும் மழை தூறலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெப்பநிலை 18 இருக்கும். 19 உணரக்கூடிய நிலைமைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து வருகின்ற நாட்களில் என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எரிபொருள் விலை வந்து இன்றைய தினத்திலும் பார்க்க நாளைக்கு 1% குறையும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரைட்டான அரோராஸை காண விரும்புபவர்களுக்கு இன்றைக்கு இரவு நாளைக்கு காலை இப்பொழுதில் அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இப்போது மீண்டும் தெரிவித்திருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை அதிகாலை அல்லது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நீங்கள் இந்த துருவ ஒளிகளை பிரகாசமாக காணக்கூடியதாக இருக்கும். அது வந்து மிக நீண்ட தூரம் பரவி இருக்கும் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு காரணம் என்ன சொன்னால் 2026 அதாவது இந்த ஆண்டின் அக்டோபர் 6 செவ்வாய்க்கிழமை நேற்று முன்தினம் 2 அடர்த்தியான சூரிய புயல்கள் வந்து சூரியனிலிருந்து வெளி கிளம்பி இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு மாடரேட் ஸ்ட்ரென்த்தில் இருக்கக்கூடிய சோலர் ஃப்ளையர் வந்து பூமி இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வெளி தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு கூறியிருக்கிறார்கள். சூரியனில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான ரீஜன் 45-49 என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு மேல்தானாம் M14 என்று சொல்லப்படக்கூடிய அளவில் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய சோலர் ஃப்ளையர் வெளி தள்ளப்பட்டிருக்கின்றது. அதிலும் சூரியனின் பூமி எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த பகுதியிலிருந்து தான் அது வெளி தள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக அது ஸ்பேஸில் பயணித்து பூமியை இன்று இரவு பொழுதில் அல்லது நாளைக்கு காலையில் அதிகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம் என்று சொல்லித்தான் நாசா மற்றும் NOAA வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையிலே கூறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதன் விளைவாகத்தான் நாங்கள் வந்து மிக பிரகாசமாக தென்படக்கூடிய ரோராஸை பார்க்க முடியும் என்பது தொடர்பான செய்திகளையும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். ஒரு G1 என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மைனஸ் ஸ்டோம் லெவலில் தான் அது அந்த ஜியோமேக்னெட்டிக் ஸ்டோமை பூமியில் ஏற்படுத்த இருக்கின்றது என்பதை தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இரவு வேளை 11 பிறகு அதன் தாக்கத்தை நாங்கள் பார்க்கலாமா? ஆனால் நாளைக்கு அதிகாலை பொழுது, வெள்ளிக்கிழமை அதிகாலை பொழுது என்று சொல்லி பார்த்தால் அந்த நேரத்தில் அது ஒரு G2 மாடரேட் லெவலுக்கு மாற்றம் அடையும். எனவே இன்னும் சற்று அதிக பிரகாசத்தோடு அந்த நதர்ன் லைட்ஸை நாங்கள் காண முடியும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். சரி, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கின்றதா என்று சொல்லி கேட்டால் இன்றைக்கு இரவு நாளைக்கு காலை வேளை சதர்ன் ஒன்டாரியோவிலும் கூட இந்த ரோராஸை காணக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெறுகின்றோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி ஜோஜியன் பே, லேக் ஹியூரான், லேக் சுப்பீரியர், நார்த் வெஸ்டர்ன் ஒன்டாரியோ, ஈஸ்டர்ன் மணிடோபா போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களும்
இந்த அரோராஸை காண முடியும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 11:03 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 401 வெஸ்ட் பவுண்ட் கலெக்டர்ஸ் ஹைவே 400 பகுதியில் 3 ரைட் லேன் தடைப்படுகின்றது விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை. மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை. கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business Vaithirupor Mettum Business RMBPorukane. Business Loan and Business Line of Credit.
6: 10% downwardan Commercial Mortgage.
4: Ilavasa Aalosanikalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
2: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நேற்று இன்று நாளைக்கு எடுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:18 ஆகியிருக்கின்றது. காஃபி லவர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சற்று கவலை தரத்தக்க ஒரு செய்தியை தான் இன்றைக்கு இந்த பொழுதிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இப்போது வந்து எல் நினோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலநிலை நிலவுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது வந்து வெப்பமண்டல பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் காரணமாக இந்த காஃபி ப்ரொடக்ஷன் குறைகின்றமை அடுத்த வருடத்தில் ஏற்கனவே உயர்ந்திருக்கின்ற அந்த காஃபி விலைகளை இன்னமும் உயர்த்தலாம் என்பதுதான் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சராசரிக்கும் குறைவான மழை பொழிவு மற்றும் வழக்கமாக நீடிக்கக்கூடிய அந்த வெப்பநிலையிலும் பார்க்க அதிகரித்திருக்கின்ற அபவ் சீசனல் டெம்பரேச்சர்ஸ் இப்போது உலகத்தின் அந்த காஃபி விநியோகத்தை பாதிக்க இருக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வேர்ல்ட்ஸ் காஃபி பீன் சப்ளை வந்து இந்த எல்நினோவின் விளைவுகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் இப்போது தென்படுகின்றன என்பதை இங்கு கூறுகின்றார்கள். இந்த குளிர்காலத்தில் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரக்கூடிய மிக தீவிரமான எல்நினோவை இந்த காஃபி ட்ரிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் விரும்பாமல் தான் இருக்கக்கூடும் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஏற்கனவே இப்போதே இந்த எல்நினோ பேட்டர்ன் வந்து பல இடங்களிலும் வித்தியாசமான காலநிலையை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றதாம். வழக்கமாக அந்த மழை இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மழைக்காலத்தில் குறைவான மழை வீழ்ச்சி தான் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கின்றது என்பது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த உலகத்தின் சப்ளை ஆஃப் காஃபி பீன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அதற்கு இன்றியமையாத பிராந்தியங்களில் ஏற்கனவே பாதகமான ஒரு வானிலை நிலவுவதற்கான வாய்ப்பையும் எல்நினோ உருவாக்கி இருக்கின்றது. எனவே இது எதிர்வரும் மாதங்களில் விலைகளை உயர்த்துவதற்கு காரணமாக அமையப்போகின்றது என்று சொல்லித்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வழியில் இன்னும் ஒரு சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த காஃபி பீன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து பெரும்பாலும் உலகத்தின் வெப்பமண்டல பகுதிகளில் தான் வளர்க்கப்படுகின்றன. 2025-2026 ஆண்டின் ஒரு குளோபல் காஃபி சப்ளை என்று சொல்லி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் பெரும்பாலான பங்கை பிரேசில் தான் செய்கின்றது. US டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இப்போதைய மேம்படுத்தப்பட்ட தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் பிரேசில் வந்து 35% அதிகமான குளோபல் காஃபி சப்ளையை ஆதிக்கம் செலுத்துகின்றதாம் இப்போதைய இந்த நடப்பு ஆண்டில் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். செகண்ட் பிளேஸ் யாருக்குன்னு சொன்னால் வியட்நாம் இரண்டாவது இடத்திலே இருக்கின்றது. வேர்ல்ட்ஸ் காஃபி ப்ரொடக்ஷனில் 18% வியட்நாம் வந்து செய்து தருகின்றதாம். அதற்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் என்று சொல்லி பார்த்தால் கொலம்பியா இருக்கின்றது. அது வந்து 7% காஃபி ப்ரொடக்ஷனை செய்கின்றது. அடுத்த நிலையில் இந்தோனேஷியா 6.9% காஃபி ப்ரொடக்ஷனை அது உலக அளவிலே செய்கின்றதாம். அடுத்த இடத்தில் வந்து எத்தியோப்பியா இருக்கின்றது. அது வந்து 6.5% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் காஃபி ப்ரொடக்ஷனை செய்யக்கூடிய நாடாக அமைந்திருக்கின்றது. அடுத்த நிலையில் தான் உகாண்டா. அது 4% உற்பத்தி செய்கின்றது. அதுக்கு பிறகுதான் உகாண்டாவுக்கு பிறகுதான் இந்தியா இருக்கின்றது. 3.6% அது உற்பத்தி செய்கின்றது என்று சொல்லித்தான் அந்த ரேங்கிங் வந்து US டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நாடுகள் இருக்கக்கூடிய பிராந்தியங்கள் எல்லாமே இப்போதைக்கு வலுவான எல்நினோவின் விளைவுகளால் மிக மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக காணப்படுகின்றன என்பதும் தான் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கனடாவை பொறுத்தளவில் நாங்கள் எல்நினோவின் விளைவுகள் என்று சொல்லி பார்த்தால் இந்த முறை வின்டர் சீசன் கொஞ்சம் மைல்டாக இருக்கும் என்று சொல்லித்தான் நினைக்கின்றோம். ஸ்னோஃபால் வந்து குறைவாக இருக்கும். மைல்டான வின்டர் டைம் டெம்பரேச்சர்ஸையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லித்தான் எங்களது கண்ணோட்டம் இருக்கின்றது. அடிக்கடி அதன் தொடர்பாக தான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இந்த எல்நினோ நிகழ்வு வந்து உலக அளவிலே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விளைவுகளைத்தான் கொண்டு வந்து சேர்க்கின்றது. குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் பசிபிக் மற்றும் சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியா இந்த பகுதிகளை எடுத்து பார்த்தோம் சொன்னால் இந்த ஸ்ட்ராங்கான எல்நினோ வந்து பிலோ நார்மல் ப்ரெசிபிடேஷனையும் அபவ் நார்மல் டெம்பரேச்சர்ஸையும் கொடுக்கின்றதாம். வழக்கமாகவே இதே மாதிரி தான் இருக்கும். இந்த முறை சூப்பர் எல்னோ வேறு. எனவே இந்த தாக்கம் வந்து இன்னும் உயர்வாக இருக்கும். எனவே மழை பொழிவின் அளவு குறைவாக இருக்க போகின்றது. அதே நேரம் வெப்பநிலை சராசரியாக வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையிலும் பார்க்க உயர்வாக நீடிக்கும் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இதே நேரம் ஒரு வரலாறு ஒன்று இங்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. 1970களின் பிற்பகுதியில் உலகத்தின்
குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகள், ஏற்கனவே சொல்லப்பட்ட இடங்கள், வெஸ்டர்ன் பசிபிக் மற்றும் சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியா பகுதியை தாக்கி இருக்கக்கூடிய ஒரு கொடிய பஞ்சத்திற்கு காரணமாக ஒரு எல்லினோ விளைவுதானாம் அமைந்தது என்று சொல்லித்தான் இங்கு வரலாற்று தகவல் பகிரப்படுகின்றது. 1970களில் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதே நேரம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியா அந்த பகுதியில் மிக கடுமையான வறண்ட நிலைமை காணப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது ஏற்கனவே அந்த காலத்தில் அந்த இடங்களில் செய்யப்பட்டிருக்கின்ற பயிர் அறுவடையை மிக கடுமையாக குறைத்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த பயிர் உற்பத்தி மற்றும் இப்போதே இந்த அறுவடை இரண்டையும் பாதிக்கக்கூடிய வகையில்தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஆகஸ்ட் மாதத்திலேயே மிக வறண்ட ஒரு நிலைமை இருந்திருக்கின்றது என்பதை ஆய்வுகள் சொல்லுகின்றன. அதே நேரம் மிக அதிகமாகவே இந்த காஃபி விளைவிக்கப்படக்கூடிய பிரேசில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பகுதியிலும் கூட இயல்பை விட வெப்பமான வெப்பநிலை இப்போதும் நிலவுகின்றதாம். அதே நேரம் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை குளிர்காலத்தில் அந்த கடும் குளிரிலிருந்து அந்த காஃபி பயிர்களை பாதுகாக்கும் என்று சொன்னாலும், பருவங்கள் மாறுகின்ற போது இறுதியில் அதை பாதிக்கும். வழக்கமாக இருக்கின்ற நிலையிலும் பார்க்க வித்தியாசமாக அந்த நிலைமை ஏற்படுகின்ற போது அது அந்த பயிர் விளைச்சலை பெரிதும் பாதிக்கும். அதே நேரம் அதிகமாக நீடிக்கக்கூடிய அந்த வெப்பநிலையின் காரணமாக அந்த காஃபி பீன்ஸின் குவாலிட்டியும் கூட குறையும் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, இந்த வழியில் நாங்கள் கனடாவுக்கு வரலாம். கனடாவின் காஃபி சப்ளைஸ் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து வைட் வெரைட்டி ஆஃப் குளோபல் ப்ரொடியூசர்ஸினால் தான் இந்த கனடாவின் காஃபி சப்ளை இருக்கின்றதுன்னு சொன்னாலும், கனடாவின் அந்த காஃபி பீன்ஸை பெருமளவிலே லாட்டின் அமெரிக்காவிலிருந்து தானாம் கனடா இறக்குமதி செய்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். 2023 ஆண்டின் ஸ்டாட் ஸ்கேன் அது வெளியிட்டிருக்கின்ற அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. கொலம்பியாவில் இருந்துதான் மோர் தேன் 1/4 ஆஃப் த சப்ளை வந்து கனடாவுக்கு வருகின்றதாம் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். 1/4 அதிகமான பகுதி கொலம்பியாவிலிருந்துதான் கனடாவுக்கு வந்து சேர்கின்றது என்பதும் தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. கனடா முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிக அதிகமாக காஃபி அருந்துபவர்களாகத்தானாம் இருக்கின்றார்கள். 2024 ஆண்டின் தரவுகளின் அடிப்படையிலே சொல்லியிருக்கின்றார்கள், கனடாவில் இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் ஹாட் பேவரேஜஸை அருந்தக்கூடியவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 பில்லியன் பெறுமதியிலான சந்தைக்கு பங்களிக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் 64% இந்த கஃபேன் கலந்திருக்கக்கூடிய பானங்களாக இருக்கின்றன என்று சொல்லியும் அந்த தரவுகள் இங்கு கூறப்பட்டிருக்கின்றன. எனவே பெரும்பாலானவர்கள் காஃபி லவர்ஸ் ஆகத்தான் கனடாவிலே இருக்கின்றார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் எல்னோவின் தாக்கம் எதிர்வரும் மாதங்களில் அல்லது அடுத்த ஆண்டில் காஃபி விலையை இன்னமும் உயர்த்தலாம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே விலை வந்து தாறுமாறாக உயர்ந்துதான் இப்போது இருக்கின்றது. எனவே அதிலும் பார்க்க உயர்ந்த விலையை நாங்கள் இனி கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்னோவின் தாக்கம் இது வந்து எதிர்காலத்தில் நிகழப்போவதில்லை, இப்போதே அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். 11:26 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன், 437-860-7002.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
9: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:40 ஆகியிருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது 33 பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றமை தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. ஈஸ்டர்ன் யுக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில்தான் 2 பொது பேருந்துகள் மீது ரஷ்யா வந்து தாக்குதல் நடத்தியதில் அந்த பேருந்துகள் தீப்பிடித்ததில் குறைந்தது 33 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டின் மிக மோசமான ஒரு ஒற்றை தாக்குதல் என்று சொல்லியும் இந்த தாக்குதல் விவரிக்கப்படுகின்றது. மேலும் 18 பேர் காயமடைந்திருக்கின்றார்களாம். கிராமாட்டோர்ஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிட்டி, இதுதான் வந்து டோனஸ்க் ரீஜனில் காணப்படக்கூடிய ஒரு சிட்டியாம். எனவே அங்குதான் இந்த பஸ் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதன் காரணமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து ஷட்டவுனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ரஷ்யாவில் இப்போது ஒரு பிளேக் நோய் பரவக்கூடிய ஆபத்து இருக்கின்றதா என்பது தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படுகின்றன. காரணம் ஏற்கனவே தெரிந்ததுதான், சைபீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கொள்ளை நோய் தடுப்பு ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றில் ஒரு ஆய்வக பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்துதான் அந்த தொற்று நோய் பரவும் அபாயம் இருக்கின்றதா என்பது தொடர்பாக WHO சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளும் சரி, ரஷ்யாவின் நிலைமை தொடர்பாக இப்போது உன்னிப்பாக அவதானித்து வருகின்ற நிலையில் அங்கு தொடர்ச்சியாக இந்த நோய் பரவக்கூடிய அபாயம் எதுவும் இல்லை என்று சொல்லி ரஷ்யாவின் சுகாதார கண்காணிப்பு அமைப்பு நேற்று தினம் புதன்கிழமை அறிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த சம்பவம் குறித்து மேலும் எங்களுக்கு தகவல்கள் தேவை என்று சொல்லி WHO தொடர்ச்சியான வேண்டுகோளையும் முன்வைத்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரஷ்யாவின் ரொஸ்போ ட்ரெப்னாட்சர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுகாதார அமைப்பினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த ஏஜென்சி தான் ரஷ்யாவின் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் தொடர்பான விடயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி. அமெரிக்காவின் இந்த CDC மாதிரியான ஒரு ஏஜென்சி தான் இந்த ரொஸ்போ ட்ரெப்னாட்சர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏஜென்சி. எனவே அதுதான் நேற்றைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை இந்த விடயம் தொடர்பாக வெளியிட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஸ்டேட்மெண்டில் முக்கியமான தகவல்கள் இப்போதைய நிலைமை தொடர்பாக பகிரப்பட்டிருக்கின்றது. இந்த ஆய்வகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்தில் எடுக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளை இப்போது நாங்கள் படிப்படியாக தளர்த்தி வருகின்றோம் என்று சொல்லியும் அந்த ஏஜென்சி அந்த ஸ்டேட்மெண்டிலே தெரிவித்திருக்கின்றதாம். அந்த உயிரிழந்த பணியாளரோடு தொடர்பில் இருந்திருக்கக்கூடியவர்களில் 90% மேற்பட்டவர்களுக்கான மருத்துவ கண்காணிப்பும் கூட நிறைவடைந்திருக்கின்றது. எந்த ஒரு அபாயகரமான நோய்க்கிருமிகளும் இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை என்று சொல்லித்தான் அந்த சுகாதார கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சைபீரியாவின் இர்குட்ஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரீசர்ச் ஆன்டி பிளக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைபீரியா, அங்குதான் ஒரு லேப் டெக்னீஷியன் ஒருவர் 28 உயிரிழந்திருந்தார். நிமோனியாவின் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆய்வகத்திலிருந்து அந்த தொற்று அவருக்கு பரவியிருக்கலாம் என்று சொல்லித்தான் தகவல்கள் அதிகளவிலே வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் WHO தொடர்ச்சியாக நாங்கள் மேலதிகமான தகவல்களை ரஷ்யாவின் அதிகாரிகளிடமிருந்து பெறுவதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம் என்று சொல்லியும் கூட தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவின் அதிகாரிகளின் அந்த அறிக்கை வந்து சாதகமாக இருந்த போதிலும் உலக சுகாதார வல்லுநர்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்துவதோடு ரஷ்யாவிடமிருந்து அதிக வெளிப்படைத்தன்மையும் வேண்டும் என்று சொல்லியும் வலியுறுத்தி இருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இந்த விடயம் தொடர்பாக WHO சீஃப் டாக்டர் டெட்ரோஸ் அட்னம் கப்ரியேசிஸ் அவரும் கூட நேற்றைய தினம் பல விடயங்களை பகிர்ந்திருந்தார். ரஷ்யாவிடமிருந்து ஒரு ஃபுல் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. சர்வதேச விதிமுறைகளின் கீழ் சரியான நேரத்தில் முழுமையான மற்றும் வெளிப்படையான தகவல்கள் பகிர்வு என்பது முரண்பாடான அறிக்கைகளை தவிர்ப்பதற்கு வாய்ப்பை வழங்கும். அதே நேரம் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பொது சுகாதார அபாயங்களை துல்லியமாக மதிப்பிடுவதற்கும் அந்த தகவல்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படுகின்றதுன்னு சொல்லியும் WHO-வின் டிரெக்டர் சீஃப் டிரெக்டர் வந்து தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் உலக சுகாதார அமைப்பின் நிபுணர்கள் வந்து
இந்த ஆய்வக பணியாளரின் மரணம் பொது சுகாதாரத்திற்கு குறைந்த ஆபத்தை தான் ஏற்படுத்தும் என்று சொல்லி இப்போது மீண்டும் தங்களது மதிப்பீட்டை புதுப்பித்திருக்கின்றார்கள். அதில் என்ன சொல்லப்படுகின்றதுன்னு சொன்னால், ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடிய ஆனால் எளிதில் பரவாத ஒரு பாக்டீரியா தொற்றான நிமோனிக் பிளேக்கால் அந்த ஆய்வக ஊழியர் இறந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதனால் தொடர்ந்து தொற்று பரவக்கூடிய சாத்தியங்கள் மிக குறைவாகவே இருக்கின்றது என்று சொல்லித்தான் WHO-வின் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போது தங்களது அந்த மதிப்பீட்டை புதுப்பித்திருக்கிறார்கள் என்பதையும் இங்கு சொல்லலாம். எனவே ஆபத்து குறைவாக இருக்கின்றது என்று சொன்னாலும் என்ன காரணத்தினால் அந்த ஊழியர் உயிரிழந்திருக்கின்றார், என்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன, யார் யாரெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்பது தொடர்பான மேலதிகமான தகவல்களை பெற நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என்று சொல்லியும் WHO-வின் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து ரஷ்யாவிடமிருந்து தெளிவான பதில்களை பெறுவதற்கு அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது நிர்வாகமும் கூட போராடி வருவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பெண் வந்து ஒரு பயோவெப்பனினால் உயிரிழந்தார் என்று சொல்லி நம்ப முடியவில்லை என்று சொல்லி நேற்று புதன்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தாலும் தொடர்ச்சியாகவே நாங்கள் ரஷ்யாவோடு தொடர்பில் இருக்கின்றோம், மேலதிக தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு நினைவுபடுத்தலாம். 11:46 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

11:50 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஹரிக்கேன் இசையாஸ் என்ன முறை மிக தாமதமாக இந்த பருவத்தின் முதலாவது அட்லாண்டிக் ஹரிக்கேனாக இப்போது உருவெடுத்திருக்கின்றமை தொடர்பாக மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. US கல்ஃப் கோஸ்ட் வந்து முதல் பாதிப்பை சந்திக்க தொடங்கும் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ஹரிக்கேனின் விளைவாக கொஞ்சம் வெப்பமான நிலைமையும் மழையையும் ஆன்டாரியோ மற்றும் குபெக் பகுதிகளும் கூட பெற்றுக்கொள்ள இருக்கின்றன.

பகுதியில் பலம் பெற்று வருவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு கேட்டகரி 2 ஸ்டோமாக அது பலம் பெற்று நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையின் காலை பகுதியில் நொதர்ன் கல்ஃப் கோஸ்ட், மிசிசிப்பி மற்றும் புளோரிடா போன்ற பகுதிகளிலெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று, கடும் மழை போன்றவற்றை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு அது நகர்கின்ற பாதையில் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம். அதன் ஒரு சில பகுதிகளைத்தான் நாங்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை போன்ற நாட்களில் ஒரு மெல்லிய மழையாகவும் சற்று அதிகரித்த வெப்பநிலையாகவும் சந்திக்கப் போகின்றோம் என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பகல் பொழுதை நாங்கள் இன்று தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். இப்போது வெப்பநிலை உயர்ந்திருக்கின்றது 16-15 உணரப்படுகின்றது. 18 வரை வெப்பநிலை உயர்ந்து 18 நாங்கள் இன்று கூடிய உடனடியாக கொண்டு கொள்ளப் போகின்றோம். இரவில் 9-6 டிகிரி செல்சியஸ் இரவின் உடனடியாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருக்கும் என்று 6:46 சூரியன் அஸ்தமிக்கும் என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எரிபொருள் விலை நாளைக்கு 1% குறைய இருக்கின்றது என்பது தொடர்பான அறிவித்தலையும் கூட பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இப்போதும் கூட தொடர்ச்சியாக 401 வெஸ்ட் பவுண்ட், 400 பகுதியில் 3 ரைட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக தொடர்ந்து அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடுவிட்டுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி
1: குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? பிஎஸ்ஆர்வி டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சாய்.
3: Sigma's an action adventure film.
4: Abba, bye marba, sulidba.
3: Filled with a lot of new fresh elements.
5: Inga soodum bodhiyum or coin oda rendu pakkam varu.
3: Like heist, treasure hunt.
6: Inoru kodi.
7: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ san thana neenga.
2: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
8: Audience ku enna theviyo adu pannu.
2: Sigma.
9: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.

0: உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காட்டலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2026 வியாழக்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதேபோன்று eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு அதேபோன்று தான் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதனுடாவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரதி மாதம் தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே நாங்கள் இப்போது வெளியே காலநிலைன்னு அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போது 16 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 18 டிகிரி செல்சியஸ் இருக்க போகிறது. 2 மணிக்கு இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். பிரதானமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பொழுதாக இன்றைய வியாழக்கிழமையும் இருக்க போகிறது. அதேபோன்றுதான் நாளைக்கும் முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம், 18 அதிகூடிய வெப்பநிலையாக இன்று போன்றே இருக்க போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் குட்டி மகிழ்ச்சி, அதாவது 1% குறைவடி இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த 1% குறைய இருக்கின்றது. 12:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

பன்னிரெண்டு மணி 8 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க வாழ்க என்று வாழ்த்து பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நோபல் பரிசெல்லாம் அடிக்கடி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற காலமாக இருக்கு. சரி, இதில் வந்து நமக்கு தராங்களோ இல்லையோ, கனடாவில் நாங்கள் இருக்கிற நாட்டில் வந்து யாருக்காவது நோபல் பிரைஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கு தொடர்பான ஒரு செய்தி இருக்குது. சரி, அதுக்கிடையில் வந்து நாங்கள் அப்போ லோக்கல் நியூஸை பார்த்துடலாம். அதாவது என்ன விஷயம் என்று சொன்னால், எலெக்ஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள். எலெக்ஷன் அக்டோபர் 26ஆம் தேதி தான் இடம்பெறப்போகுது. நேற்று முன்தினம் ஆரம்பித்த இந்த அட்வான்ஸ் ஓட்டிங் வந்து இன்றைக்கு 3வது நாளாக தொடர்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் காலை 10 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் உங்களுடைய முன்கூட்டிய வாக்குகளை வந்து அளித்துக் கொள்ள முடியும். இது வந்து டொரண்டோ வாசிகளுக்கானது. அதே போன்று ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து ஒவ்வொரு முனிசிபாலிட்டிக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கெல்லாம் வேறு வேறு டைம் வேறு வேறு நாட்களில் இந்த ஓட்டிங் வந்து இடம்பெறுகின்றது, அட்வான்ஸ் ஓட்டிங். அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். சரி, இப்போ வந்து டொரண்டோவில் இது 11ஆம் தேதி வரைக்கும் இடம்பெறப்போகுது. இன்றைக்கு 3வது நாள் காலை 10:00 நீங்கள் 7 மணி வரைக்கும் வாக்களித்துக் கொள்ள முடியும். அதே வேளையிலே அதில் கூட நீங்கள் இந்த வெயிட்டிங் டைமை வந்து கொஞ்சம் குறைக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஆஃப் பீக் அவர்ஸ் ஆக இருக்கின்றதா. நீங்கள் முன்கூட்டிய வாக்குக்கு கூட இந்த ஆஃப் பீக் டைம் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு காத்திருக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த 11லிருந்து 3 மணியை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். அதே வேளையில் சிட்டி இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கு என்னென்றால், இந்த வாக்களிக்க போகிறீங்க, சரி, உங்களோட கடமையை வந்து நிறைவேற்றுங்க. ஆனால் அங்கே போய் நீங்கள் வாக்களிக்கிறது, அந்த புல்லட்டை வந்து நீங்கள் அந்த படம் எடுக்கிறதோ வீடியோ பண்ணுறதோ எதுவுமே செய்ய முடியாதுன்றதை ஞாபகப்படுத்தியிருக்கு. ஏனென்று சொன்னால் இது வந்து முனிசிபல் எலெக்ஷன்ஸ் ஆக்ட் 1996 அடிப்படையிலே சட்டத்துக்கு புறம்பான ஒரு விடயம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஆகவே யாரும் நீங்கள் அந்த வாக்குச்சீட்டை வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாது. அதே போன்று அடுத்தவர்களுக்கு அதை காட்டவும் முடியாது, ஷேர் பண்ண முடியாது. யாருக்கு நீங்கள் வாக்களித்தீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் காட்ட முடியாது. இது வந்து ஒரு ரகசியம் பேணப்பட வேண்டிய ஒரு விடயம் அப்படி என்று சொல்லி சிட்டி வந்து ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாவ் அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு
2: எப்படி ஏண்டா எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட் என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம் கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக் டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் 1001 சந்தர்ஸ் சர்க்கிள் யூனிட் 207 ஃபின்ச் வீதியில் மெக்காவின்
4: குளிர்காலம் நெருங்கிவிட்டது உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கியாரை நாடுங்கள் அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம் 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம் பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள் இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள் மாக்கமன் மெக்டிக்கல் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர் 416-293-4141
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421
6: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் செகண்ட் மோர்கேஜ் பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482 உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ் பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482 லைசன்ஸ் நம்பர் 13751 மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது
7: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்பனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன ஐபி கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905-554-5890
8: The station with the best music.
9: It's East FM. It's East.

தொட்டி ஜி யாத்திரை படத்திலிருந்து நல்லக்கான பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். 12:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நோபல் பரிசுக்கான நேரம். அதாவது இன்றைக்கு வந்து எங்களுடைய கனடா சேர்ந்த ஒருவர், அதுவும் டொரண்டோவில் தான் அவர் பிறந்திருக்கின்றார். டொரண்டோ போனாக இருக்கின்ற ஒரு கவிஞர், இவர் ஒரு கவிஞர் அதே போன்று கட்டுரையாளர் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கிடைத்திருக்கின்றது. லிட்ரேச்சரில் தான் இந்த நோபல் பிரைஸ் கிடைத்திருக்கின்றது. ஆன் காசன், இவர் தான் டொரண்டோவில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு இதற்கான பரிசு வந்து இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்வீடிஷ் அகாடமியினுடைய பெர்மனன்ட் செக்ரட்டரி இன்க்ரிட் கால்பர்க், இவர் தான் காசனை வந்து இன்றைய நாள் ரீச் பண்ணியிருக்கின்றார் ஐஸ்லாண்டில். அப்போது வந்து அவர் சொல்லியிருக்கிறாராம், அவர் வந்து லிசனிங் டு த விண்ட் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அவரோட குரலையை வந்து இந்த நியூஸை கேட்ட உடனே ஒரு ஆச்சரியம், அதே போன்று ஒரு சந்தோஷத்தை என்னால் உணர முடிந்தது அப்படின்னு சொல்லி கால்பர்க் வந்து தெரிவித்திருக்கின்றார். இவர் தான் இந்த நோபல் பரிசு தொடர்பாக காசனுக்கு வந்து அறிவித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்க. அவருக்குத்தான் இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது, ஆன் காசனுக்கு. இவர் வந்து ஒரு புதுமையையும் பழமையும் சேர்ந்து படைப்புகளை கொடுப்பவர் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி, அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடலாம். சரி, அதே போன்று சிட்டி வந்து இன்னொரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெரிய மனுஷரையும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். அவங்க பார்க்கறதுக்கு தான் சின்னவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க இருந்தால் தான் நான் உயிரினமே இருக்கலாம் என்றது முக்கியமான விஷயம். யார் அப்படின்னு சொன்னால், அந்த பாலினேட்டர்ஸ், அந்த மகரந்த சேர்க்கையாளர்கள், தேன்பூச்சி, பட்டர்ஃப்ளைஸ் இப்படி என்று சொல்லி யாரெல்லாம் அந்த குட்டி குட்டி உயிரினங்கள் வந்து இந்த மகரந்த சேர்க்கை போன்றவற்றை செய்யக்கூடியவர்களோ, அவங்களை வந்து அவங்க வளர்றதுக்கேற்ற வகையில், அவங்க பெருகக்கூடிய வகையில் நாங்கள் எங்களோட சுற்றுப்புறத்தை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வைத்துக் கொள்வதற்காக சிட்டி வந்து அதை ஊக்குவிப்பதற்கு பல கிராண்ட்ஸ் போன்றவற்றையெல்லாம் கொடுப்பது தெரிந்த விஷயம். பரிசுகள் எல்லாம் கொடுக்கும். நெய்பர்ஹுட் வந்து யார் வடிவாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிக்சர் எல்லாம் எடுத்து அனுப்பினீங்கன்னா அதுக்கு பரிசெல்லாம் வழங்கப்படுறதுன்னு தெரிந்த ஒரு விஷயம். சரி, இது தொடர்பான விவரங்களை நீங்கள் toronto.ca/pollinate.to அப்படின்னு போனீங்கன்னா அது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். இப்போது வந்து இந்த pollinate.to என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ரோக்ராம்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் சிட்டி வந்து கூறியிருக்கின்றது. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் இது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்த்து கொள்ள முடியும். toronto.ca/pollinate.to அப்படின்னு போனீங்கன்னா இந்த pollinate.to என்ற ப்ரோக்ராம் தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 12:26.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய எழுத்தாளரும் கவிஞருமான ஆன் காசன் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். 76 வயதான அவர் டொரண்டோவில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்து கவிதை மற்றும் உரைநடைக்கிடையிலான எல்லைகளை உடைக்கின்ற துணிச்சலானதும் புதுமையானதுமான படைப்புகளிற்காக ஆன் காசனுக்கு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதாக அதனை வழங்குகின்ற ஸ்வீடிஷ் அகாடமி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளுடன் எண்ணிக்கை ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணைய தரப்புகள் கூறியுள்ளன. மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்ததாக குற்றம் சாட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல்கள் இடம்பெறுகின்றன. தாவேகா, திமுக, அதிமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி நிலவுகின்றது. மறுபுறத்தில் தாராபுரம் பிரச்சாரத்தில் பெண் வேட்பாளரை உருவக்கேலி செய்த விவகாரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீது திருச்சியில் 5 காவல் நிலையங்களில் தாவேகா மகளிர் அணி முறைப்பாடு செய்துள்ளது. இலங்கையின் தமிழ் பேசும் மக்களிற்கும் ஏனைய மக்களைப் போன்ற அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்று சபையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட ஊழல் ஒழிப்பு சட்டத்திருத்தம் குறித்த விவாதத்தில் உரையாற்றிய அவர், ஊழல் மட்டுமன்றி தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு அகப்பட்டதாலேயே நாடு தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் அகற்றப்பட்டாலே நாடு வளர்ச்சியடையும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: உங்களுக்கு
0: அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
7: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்சஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
8: Your favorite music on your favorite station. 102.7 East FM.

12:45 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாம ஒழுங்கா பொசிஷன்ல இருந்து சும்மா இல்லாமல் 5 மணி நேரம் பிளாங்க் போஸ்டில் இருந்து 61 வயதான கெனடியன் கிராண்ட் மதர் ஒருத்தர் சாதனை படைத்திருக்கிறார். யாரப்பா அது அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஆல்பர்டாவின் மார்க்ரத் பகுதியை சேர்ந்த டோனா ஜீன் வைல்ட் என்பவர். இவர் வந்து ஒரு ரிட்டையர் டீச்சர், அதே போன்று வைஸ் பிரின்சிபல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு 5 குழந்தைகளும் 12 கிராண்ட் கிட்ஸும் இருக்கின்றார்களாம். 12 பேர குழந்தைகளும் இருக்கின்றார்கள். சரி, இந்த நேரத்தில் தான் இவர் இந்த சாதனையை செய்திருக்கிறார். சும்மா ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் இந்த வருடம்தான் 5 அக்டோபர் இந்த சாதனை செய்திருக்கின்றாராம். உலக சாதனை ஹன்ஸ்மேன் வேர்ல்டு சீனியர் கேம்ஸ், இதில் தான் இந்த வயது மூத்தோருக்கான அதுவும் பெண்களுக்கான லோங்கஸ்ட் ஃபீமேல் அப்டோமினல் பிளாங்க் அந்த போட்டியிலே வந்து இவர் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 61 வயதான இந்த பெண்மணி 5 மணி நேரம் இந்த பிளாங்க் போஸ்டில் அப்படியே நின்று சாதனை படைத்திருக்கின்றாராம். இது கேட்டதுலேருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணி கொண்டிருக்கின்றார்களாம். ஒரு 28 வயதான ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அதை வாசிக்க நமக்கு கொஞ்சம் உண்மை மாதிரி இருக்குது. சிரிப்பாக வருது என்னன்னு சொன்னால், இந்த செய்தியை வாசிக்கிற நேரமே எனக்கு டிபெண்ட் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சொல்லி அவர் கூறியிருக்கிறார். 5 மணி நேரம் பிளாங்க் போஸ்டில் அப்படியே இருக்கிறதுண்டா, சும்மா எல்லாம் இல்லை, ஆனால் அது முடியும் என்று சொல்லி இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் இந்த பெண்மணி. அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த சாதிக்கவன் அந்த படை இன்னொன்று சொல்லுவாங்க, அந்த தடைக்கல் படிக்கல்லாம் மாற்றப்படுறது அப்படின்னு சொல்லி இவருக்கு கூட அப்படித்தான். என்னென்னு சொன்னால், இவருடைய அந்த ரிஸ்டிலே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது சில ஆண்டுகளுக்கு முன்னர். அப்போது வந்து இவருக்கு மிகவும் ஒரு துன்பப்பட்டிருக்கின்றார். இவருக்கு இந்த போஸ் அதாவது நடக்க முடியலையாம், ஓட முடியலை, அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது. அப்போ இவர் பார்த்துருக்கிறார், சரி இந்த பிளாங்க் போஸ்டை நான் விடுவான்னு சும்மா ஒரு வலிமையை கூட்டுவதற்காக அவர் ட்ரை பண்ணி இருக்கின்றார். அதுக்கு பிறகுதான் இந்த சாதனை வந்து தன்னால் செய்ய முடிந்தது. சும்மாவே வந்து உடற்பயிற்சியில் இவருக்கு மிகவும் ஆர்வம் இருந்ததாம். அதுக்கு பின்னர் இதை இவர் தொடர்ந்திருக்கின்றார். அதுதான் இன்றைக்கு வந்து ஒரு சாதனையாக இவரால், அதுவும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. சரி, டோனா ஜீனுக்கு வந்து நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடலாம். தொடர்ச்சியாக வந்து 2 பெண்மணி தொடர்பான செய்தியை தான் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஒருத்தர் வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கிறார், அடுத்தவர் வந்து வேர்ல்டு அதான் உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார். சரி, எல்லாம் அவங்க 2 பேருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடலாம். 12:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன, தொடர்ந்து மணிந்திருங்கள் எஸ்டெஃப்எம்மோடு.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity இல் சர்வீஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025

0: எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் பைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 இன்ஃபினிட்டி QX50 கள் 0% பைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: லைக்க ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
3: Sigma's an action adventure film.
4: Abba, bye marba, sulid ba.
3: Filled with a lot of new fresh elements.
5: Inda soodum bodiyum or coin oda rendu pakkam varu.
3: Like heist, treasure hunt.
6: Inoru kodi.
7: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
2: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
8: Audience ki enna theviyo adu pannu.
2: Sigma.
9: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
10: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
9: டிவிஎஸ் காகவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
11: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
12: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
13: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
14: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
13: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
15: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
16: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே.
15: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
16: பூவே பூவே பெண் பூவே,
15: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
16: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
0: நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7. அதே போன்று உலகத்தின் இந்த இடத்திலிருந்து மணிந்து கொள்வதற்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. அதே போன்றுதான் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். ஆப் ஸ்டோர்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் இலவசமாக. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதன் மூலம் கூட நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், இலகுவாகவும் கூட. அதே வேளையில் பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மாளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வானிலையை பார்த்தோம் என்று சொன்னால், இப்போது வெப்பநிலை 17 உயர்வடைந்திருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்தில் நாங்கள் அதிகூடிய வெப்பநிலை 18 பெற இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவும் இருக்கப் போகிறது இன்றைக்கு. அதே போன்றுதான் நாளைக்கும் அதே சூரிய வெளிச்சமும் இருக்கும், வெப்பநிலை கூட 18 இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடையே இருக்கின்றது. 1 மணி 1 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

1:06 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பிரைம் மினிஸ்டர் மாக்கானி இன்றைய நாள் ஒரு அறிவித்தல் ஒன்றை செய்திருக்கின்றார். இது வந்து வீடுகளினுடைய அந்த ஹீட்டிங் சிஸ்டத்தை வந்து புதுப்பிக்க இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஒரு புதிய நேஷனல் ஹீட் பம்ப் ரிபேட் ப்ரோக்ராம் ஒன்றை தான் இவர் அறிவித்திருக்கின்றார். இதற்காக தங்களுடைய அரசாங்கம் வந்து 2 பில்லியன் டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுகின்றது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் வீடுகள் வந்து பயனடையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இது பல ஒரு சில விடயங்களில் தங்கியிருக்க போகிறது. அதாவது உங்களுக்கு எவ்வளவு மானிய தொகை இந்த இன்சென்டிவ் கிடைக்கலாம் அப்படின்றது வந்து இந்த கிராண்ட் வந்து எவ்வளவு கிடைக்கலாம் என்று பார்த்தால் உங்களுடைய ஹவுஸ்ஹோல்டு இன்கம்மை பொறுத்து இருக்க போகிறது. எலிஜிபிளான லோ டு மீடியன் இன்கம் கொண்ட ஹவுஸ்ஹோல்டு, அதாவது குறைவான வருமானத்திலிருந்து நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களை பார்க்கையிலே அதிகபட்சமாக $10,000 வரை நீங்கள் பெறலாமாம். அதே போன்று நடுத்தர வருமானம் அதற்கு மேற்பட்ட வருமானம் கொண்டவர்கள் நீங்கள் அதிகபட்சமாக ஒரு $2,000 வரையில் இந்த கிராண்டை பெற முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்து இதை நடைமுறைப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு விடயமும் கூறப்பட்டிருக்கிறது. இது இப்போது எமர்ஜென்சி ரிப்ளேஸ்மெண்ட் செய்யக்கூடிய செய்ய தேவை இருப்பவர்களுக்கு இன்னும் உதவக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். மக்கள் பயன்படுத்துகின்ற இந்த சக்தி என்பதை வந்து எனர்ஜி கோஸ்டை வந்து தங்களுடைய எனர்ஜி கோஸ்டை குறைப்பதற்கும் அதே போன்று எமிஷனை குறைப்பதற்கும் எனர்ஜி எஃபிஷியன்சியை வந்து அதிகரிப்பதற்கும் தான் உதவக்கூடிய வகையிலே மக்களை ஊக்குவிப்பதற்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆன்லைன் மூலம் இதற்கு அந்த சரியான ஆஃபிஷியல் சைடுக்கு போய் கவர்மெண்ட்டினுடைய ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்கு சென்று நீங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு எவ்வளோ மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியுமா? வெறும் 24 மணி நேரத்திற்குள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குமா, எவ்வளவு கிடைக்கும், அதே போன்று அது தொடர்பான அந்த விவரங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ள முடியுமா ஆன்லைன் போர்ட்டல் மூலம்? இதை நீங்கள் 24 மணி நேரத்துக்குள்ளேயே அறிந்து கொள்ள முடியுமாம். அதே போன்று நீங்கள் இந்த திருத்த வேலைகளை செய்து முடித்த பின்னர் நீங்கள் அந்த ரிசிப்டை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் அதே வெப்சைட்லன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது ஆன்லைன் போர்ட்டலில். அப்படி நீங்கள் ரிசிப்டை வந்து அப்லோட் பண்ணிய பின்னர் 5 நாட்களுக்குள்ளேயே வந்து அது தொடர்பான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நேரம் மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் எல்லாம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய டிரெக்ட் டிபாசிட்டுக்கு வந்து நேரடியாக இந்த ரிபேட்டை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அதாவது இந்த கிராண்டை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15th காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 சம் கண்டிஷன் அப்ளை.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
5: VG Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி. மக்கா லாய், ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி October 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700
6: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323
0: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன், 4378607002.
10: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: FM 102.7
11: East FM.ca.

1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் இன்றும் நாளையும் ஸ்காப்ரோ வூட்சைட் சினிமாஸில் 10:00, ரிச்மண்ட் ஹில் யோக் சினிமாஸில் 6:30, மிசிசாகா சென்ட்ரல் பார்க்வே சினிமாஸில் 6:45 காண்பிக்கப்படுகின்றது. வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே பார்க்கலாம், இன்று காலை 6:30 வந்து 6:30 அப்படி Highway 401 ஒரு டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்று விபத்துக்குள்ளானதன் அடிப்படையிலே அங்கே வந்து இந்த 401 அனைத்து எக்ஸ்பிரஸ் லேன்ஸும் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கின்றன ஸ்காப்ரோவிலேன்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மார்னிங் சைட் அவென்யூக்கு அருகே தான் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே ஏனைய வாகனங்கள் எல்லாமே வந்து கலெக்டர்ஸில் தான் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த எக்ஸ்பிரஸ் லேன்ஸை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

கனடாவின் எரிபொருள் விலைகளில் உள்ள மத்திய அரசின் வரிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை உயர்ந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கே அதிக அளவில் பயனளிப்பதாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. உயர்ந்த வருமானம் உள்ள குடும்பங்களிற்கு சராசரியாக வருடத்திற்கு $468 அனுகூலம் கிடைக்கின்ற மறுபுறத்தில், குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களிற்கு $132 அனுகூலம் கிடைப்பதாக அது கூறியுள்ளது. உயர்ந்த வருமானம் உள்ள குடும்பங்கள் அதிகளவு வாகன எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடியவாறு உள்ளமை இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிப்பதாகவும், வீதிகளில் இரத்த ஆறு ஓடுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எப்படி மக்களை ஏமாற்றலாம் என்பதிலும், சிறுபான்மை ஆட்சியை எப்படி தக்க வைக்கலாம் என்பதிலுமே முதலமைச்சர் கவனம் செலுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை அனுபவமில்லாத தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் குற்றங்கள் தலைவிரித்து ஆடுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மறுபுறத்தில் மக்களின் உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்காமல் ஆணவப்போக்குடன் தாவேக அரசு செயற்படுவதாக நாத்தாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டித்துள்ளார். இலங்கையில் யாழ் செம்மணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிபுணர்களின் ஒத்துழைப்புகளை தேவையான சந்தர்ப்பத்தில் பெறுவோம் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாகவே உள்ளது என அவர் கூறியுள்ளார்.

0: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
1: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்ல 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்க 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்க டெனண்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்க அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. Thank you.
0: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492. காட்டுக்குரு பண்பலை. East FM 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: போர்டனின் ஃபிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கெனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. போர்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
3: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6472935899.
1: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 camsonics.com.
5: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

ஒரு மணி 46 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், மாக்கம் ஃபேர் இடம்பெறுகின்றது. இதில் வந்து கடந்த சனிக்கிழமை ஒரு குட்டி பனி, பொதுவாக வந்து தோட்டத்தெல்லாம் எங்களை வீடுகளில் வந்து தேவையே இல்லாமல் ஓடி வந்து சிதைச்சு வைக்கிறது வந்து இந்த பனிஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய செல்ல பனி பிஸ்கட். அவருக்கு பெயர் வந்து பிஸ்கட் என்று இருந்திருக்கின்றது. மாக்கம் ஃபேரில் வந்து இவர் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அங்கே இருந்திருக்கின்றார். இவர் என்ன நடைபெற்றிருக்கிறேன்னு சொன்னால் அது வந்து காணாமல் போயிருக்கின்றது. ஆரோ அதுக்கு வெரி கியூட்டாக இருந்திருக்கிறார் போல இந்த பிஸ்கட் வந்து, அதனால தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் பிறகு பார்த்தால் ஒரு இந்த கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்ததாம். அதற்கு பின்னர் அவர் அந்த ஓனர்ஸிடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அது திருப்பி வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. மிஸ்டர் பிஸ்கட் வந்து திருப்பி கிடைச்சிட்டாராம் அவருடைய குடும்பத்தினருக்கு. சரி, இப்போது வந்து நாங்கள் டொரண்டோ எலெக்ஷன் தொடர்பாக வந்தோம் என்று சொன்னால், மேயர் எலெக்ஷனில் போட்டியிடுகின்ற கேண்டிடேட்ஸுக்கு இடையிலே வந்து குறிப்பாக ஆலிவியா சாவ் மற்றும் பிராட்ஃபோர்ட் அவர்களுக்கு இடையிலான போட்டிகள் வந்து மிகவும் தீவிரமாக இருக்கின்றன. யார் வெறுவர் அப்படின்னு சொல்லித்தான் இருக்கின்றது. ஆனாலும் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளியில் என்றால் கூட ஆலிவியா சாவ் அவர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் இப்போது என்று சொன்னால், தான் மீளவும் மேயராக தெரிவு செய்யப்பட்டால் 2027 வந்து ஒரு 10,000 புதிய வாடகை வீடுகளுக்கான கட்டுமான பணிகளை நான் தொடங்க இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இவர் நடந்த இந்த கேம்பெயினில் வந்து தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இப்போது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்ற 60 வீட்டு வசதி திட்டங்களின் தொடர்ச்சியாக வந்து இது அமையும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றாராம். 1 மணி 48 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 102.7. உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் போட்சபின் தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் போட்சபனை உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396 stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
3: லைக் ப்ரொடக்ஷன், சுபாஷ் கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
4: Sigma is an action adventure film.
5: Abba, bye marba, solid ba.
4: Filled with a lot of new fresh elements.
6: Inda soodum bodiyum or coin oda rendu pakkam varum.
4: Like heist, treasure hunt.
7: I know a kodi.
8: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
3: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
9: Audience ki enna theviyo adu pannu Sigma.
10: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
11: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
10: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
11: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
12: ஒரு நகை வரும் தங்கமல்ல, ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.

2:02 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதே வழியில் eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாள்வதற்கு, அதே வழியில் பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் பார்த்து மாளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-8241212 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே இப்போது நாங்கள் காலநிலையை பார்க்கலாம். இப்போது 18 இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். அதே வேளையில் நாளைக்கும் 18 தான் அதிகூடிய வெப்பநிலை. 2 சூரிய வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிளவுடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் பிரதானமாக வெளிச்சம் தான் இருக்கும்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. 2:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 2:09 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வர இருக்கிற வார இறுதியை பொறுத்தளவில் இது ஒரு லாங் வீக்கெண்டாக இருக்க போகிறது. தேங்க்ஸ் கிவிங் டே வர இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளும் இருக்கின்றன. அதற்கிடையில் வந்து நாங்கள் இப்பொழுது தொடக்கம் எங்கே செல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஆஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனை ஃப்ரீ ஹோல் டூ ஸ்டோரி டவுன் ஹவுஸ் ஒன்றினை 596,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு. அதிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் பரபரப்பாக இந்த விற்பனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மிகவும் அஃபோர்டபுளான பிரைஸில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெற்றுக்கொள்ளுகின்ற கனவினை நீங்கள் கொண்டிருந்தால் அந்த கனவினை நினைவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காணப்படுகின்றது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் எந்த விதமான மெயின்ஷன் ஸ்வீம் இல்லாத டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் பேக்யார்டுடன் கூடிய ஒரு டவுன் ஹவுஸினை 596,000 டாலர்களில் இருந்து ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி 407 காஸ்கோ ஆகியவற்றுக்கு அண்மையில் சொந்தமாக கொள்ள முடியும். லக்ஷ்மணந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் 416-888-8044. குறிப்பாக இந்த வீடுகளை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட சலுகைகள் காத்திருக்கின்றன. ஒரு சிறப்பு போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. ஜீரோ டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ் மற்றும் மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றினை இந்த போனஸ் பேக்கேஜ் உள்ளடக்கி இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு வழங்கப்பட போகிறது. மொத்தம் 60,000 டாலர்கள் மாத்திரமே டெபாசிட் கோரப்படுகின்றது. 10,000 டாலர்களை செலுத்தி நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ள முடியும். மிகுதி 50,000 டாலர்ஸையும் நீங்கள் 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய தவணை கட்டண வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கிறது இந்த டவுன் கோர்ஸுடைய க்ளோசிங்குக்கு. லக்ஷ்மணந்தசாமியை அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆரம்ப டெபாசிட்டுக்குரிய டிராப்டினை கொடுத்து உங்கள் பதிவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். 416-888-8044 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் புத்தம் புதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை நீங்கள் 596,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு. ஜீரோ டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை உள்ளடக்கிய போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. மேலதிகமாக 10,000 டாலர்கள் அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பட போகிறது. 60,000 டாலர்கள் மாத்திரமே ஒட்டுமொத்தமாக டெபாசிட் கோரப்படுகிறது. அதுவேளையில் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளையும் $694,000 டாலர்ஸில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் லக்ஷ்மணந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044
0: 2:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரிந்த வழியிலே பார்க்கலாம். இந்த வார இறுதிக்கு வந்து நீங்கள் முட்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வதற்காக இப்போவே வந்து அது தொடர்பான செய்திகள் பகிரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வந்து என்னென்ன விடயங்கள் திறந்திருக்கும் மூடப்பட்டிருக்கும் டொரண்டோக்குள்ள அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கையில், அட்ராக்ஷன்ஸை பொறுத்தளவிலே வளமை போன்று அவை அநேகமாக திறந்திருக்கும். ஆன்டாரியோ சயின்ஸ் சென்டர் ஹார்பர் ஃப்ரண்டில் இருக்கின்றது, அது மட்டும்தான் மூடப்பட்டிருக்கும். ஏனியவையெல்லாம் திறந்திருக்கும். சில வழிகளை ரெடியூஸ் பண்ணப்பட்ட அவசியம் அவை வேலை செய்யலாம். ஆகவே அதை நீங்கள் கவனத்துக் கொள்ள முடியும். போகிறதுக்கு இடையில் நீங்கள் அதை ஒருக்கா செக் பண்ணி பார்க்கறது நல்லது. என்னென்ன நேரத்தில் அது எத்தனை மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போன்று குடிமகன்களுக்கு பிஎல் எல்சிபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து திங்கட்கிழமை மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் குரோசரி அல்லது பார்மசி என்று சொல்லி பார்க்கையில் அநேகமான குரோசரிஸ் வந்து மூடப்பட்டிருக்குமாம் திங்கட்கிழமை. ஆனால் ஒரு சில வந்து திறந்திருக்கும். ரபா ஃபைன் ஃபுட்ஸ், இட்டலி ஹோல் ஃபுட்ஸ் இப்படி என்று சொல்லி அவை திறந்திருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஃபார்மசி என்று சொல்லி பார்க்கையில் ஷப்பர்ஸ் ட்ரக் மார்ட், ரெக்ஸோல் லொக்கேஷன்ஸ் அநேகமாக எல்லாமே வந்து திறந்திருக்கும். மோல்ஸை பொறுத்தளவிலே அநேகமாக திறந்திருக்கின்றன. ஒரு சில தான் மூடப்பட்டிருக்கின்றன. மூடப்பட்டவை எவையென்னு சொல்லி பார்த்தால் டாஃப்ரின் மால், ஃபேவியூ மால், ஸ்காப்ரோ டவுன் சென்டர், ஷர்வே கார்டன்ஸ், ஷப்சட் டான் மில்ஸ், யோக்டேல் மால் இவை மூடப்பட்டிருக்கும். பொது போக்குவரத்துக்களை பார்க்கையில் டிடிசி வந்து ஹாலிடே ஸ்கெட்யூலில் இயங்க போகுது. கோ டிரான்சிட் வந்து சாட்டர்டே ஸ்கெட்யூலில் இயங்குமாம். அதே வழியில் வளமை போன்று கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அதே போன்று பேங்க்ஸ் போன்றவை மூடப்பட்டிருக்கும் திங்கட்கிழமை. டொரோண்டோ பப்ளிக் லைப்ரரி பிரான்ச்சஸும் திங்கட்கிழமை மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமை கூட மூடப்பட்டிருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. 2:13 வாட்ஸ்அப் டொரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: Wow! அது எப்படி உங்கள ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
9: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
10: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வார இறுதி நீண்ட வார விடுமுறை, தேங்க்ஸ் கிவிங் வார விடுமுறை என்று சொல்லி தெரியும். அது தொடர்பாக ஏராளமான விடி அமெரிக்கன் சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பம்ப்கின் ஃபெஸ்ட் டொரண்டோவும் இடம்பெற இருக்கிறது, டவுன்ஸ் வியூ பார்க்லி. இது வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு விடயம். அதே போன்று நீங்கள் உங்களுடைய பிக் அவுட் ஓன் பம்ப்கின் அப்படி என்று சொல்லி ஹலோவினுக்கு தேவையான பம்ப்கினை நீங்களே பிக் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறதாம். அது மாத்திரமில்லை, அழகான இந்த பம்ப்கின் தீமோடு கூடிய ஃபோல் ஃபோட்டோஸையும் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதோடு நீங்கள் விரும்பினால் அங்கே பெர்ஃபார்மன்ஸஸும் இடம்பெறுமாம், காஸ்டியூம் கண்டெஸ்ட் எல்லாம் இடம்பெறப்போகுது, டான்ஸ் பார்ட்டி என்று சொல்லி டவுன்ஸ் வியூ பார்க் இந்த வார இறுதி முழுவதும் களைகட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கின்ற நிகழ்வு திங்கட்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் இடம்பெறுமாம். தேங்க்ஸ் கிவிங் மார்க்கெட் என்று இருக்கின்றது, இது வந்து பார்க்டேல் ஹால்டா இடம்பெறும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. இது ஞாயிற்றுக்கிழமை காலை 11:00 மாலை 4 மணி வரைக்கும் இருக்க போகிறது. இது வந்து இலவசமான ஒரு நிகழ்வாக இருக்கும் பார்க்டேல் ஹாலில். அதே போன்று டொரோனோ ஃபோல் ஹார்வெஸ்ட் மார்க்கெட், டொரோனோ இண்டி ஹாரர் ஃபெஸ்டிவல் இப்படி என்னெல்லாம் இருக்கின்றது. டிடிசி கோ போன்றவை தங்களோட சேவைகள் ஒரு சில இடங்களில் மாற்றம் கொண்டு வருகின்றன. அதையும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்வது நல்லது, பொது போக்குவரத்துக்களை எடுப்பவர்கள். ரோட் க்ளோஷர்ஸும் இருக்கும், குறிப்பாக கார்டன் எக்ஸ்பிரஸ் வேயில் ஒரு லாங் டேர்ம் க்ளோஷரும் இருக்கின்றது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். 2:26

0: போவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய எழுத்தாளரும் கவிஞருமான ஆன் காசன் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். 76 வயதான அவர் டொரண்டோவில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்து கவிதை மற்றும் உரைநடைக்கிடையிலான எல்லைகளை உடைக்கின்ற துணிச்சலானதும் புதுமையானதுமான படைப்புகளிற்காக ஆன் காசனிற்கு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதாக அதனை வழங்குகின்ற ஸ்வீடிஷ் அகாடமி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளுடன் எண்ணிக்கை ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணைய தரப்புகள் கூறியுள்ளன. மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்ததாக குற்றம் சாட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல்கள் இடம்பெறுகின்றன. தாவேகா, திமுக, அதிமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி நிலவுகின்றது. மறுபுறத்தில் தாராபுரம் பிரச்சாரத்தில் பெண் வேட்பாளரை உருவக்கேலி செய்த விவகாரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீது திருச்சியில் 5 காவல் நிலையங்களில் தாவேகா மகளிர் அணி முறைப்பாடு செய்துள்ளது. இலங்கையின் தமிழ் பேசும் மக்களிற்கும் ஏனைய மக்களைப் போன்ற அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்று சபையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட ஊழல் ஒழிப்பு சட்டத்திருத்தம் குறித்த விவாதத்தில் உரையாற்றிய அவர், ஊழல் மட்டுமன்றி தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளும் அகற்றப்பட்டாலே நாடு வளர்ச்சியடையும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: East FM Tamil, செய்திகள்.

0: அறிவித்தல் ஒன்று, திரு எட்வர்ட்ஸ் ரில் மனுவல் பிள்ளை அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். முல்லைத்தீவை புறப்படமாகவும் யாழ் கொய்யா தோட்டத்தை பதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு எட்வர்ட்ஸ் ரில் மனுவல் பிள்ளை அவர்கள் 1/10/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்ற அந்தோனி பிள்ளை மனுவல் பிள்ளை, லில்லி டோரத்தி மனுவல் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற சுவாம் பிள்ளை ஜோசப் மரியம்மா ஜோசப் தம்பதிகளின் மருமகனும், மேரி திரேசா மனுவல் பிள்ளை தவம் ஆசிரியை ட்ரிசா டீச்சர் அவர்களின் அன்பு கணவரும், டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ மேரிலாண்ட் USA, டாக்டர் கலிஸ்டா தயாளினி ராஜகாரியர் தயா ஆகியோரின் அன்பு தந்தையும், பெலிசியா ரோஹினி அஞ்சலோ மற்றும் டக்ளஸ் ராஜகாரியர் ஆகியோரின் அன்பு மாமனாரும், ரேமியஸ் மிதுனன் அஞ்சலோ, ஷிவோன் நயினி அஞ்சலோ, ஜூலியன் ஐவன் அஞ்சலோ, ஷரோன் நேரியா டக்ளஸ் ஆகியோரின் அன்பு தாத்தாவும், காலம் சென்ற ஹெலன் ரெஜினா பேதுரு பிள்ளை, லினி மார்ஷல், மேரி இமல்டா நோமா, அனட் பியட்ரிஸ், ஜெரால் பெர்னார்ட், ஸ்டான்லி, ஸ்வீத்தன் கலிஸ்டஸ், பேசி, லில்லி ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேதுரு பிள்ளை ஜோசஃபின், கந்தையா, ஸ்டீபன், மேரி மற்றும் மேரி ஜோசஃபின் கிரேஸ், லீனா ஆகியோரின் மைத்துனரும், மேரி மாலினி, நளினி, காலம் சென்றவர்களான ராபர்ட்சன் வேல்ஸ், வில்லியம் சார்ல்ஸ், ஆன் டோரத்தி, காலம் சென்றவர்களான மெரினோ ஆண்டனி, லில்லி பெனடேட் மற்றும் மேரி ஜேசின், பியோ மேரியோ ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும், ஜெஸ்ஸி மனோகரி, ராஜு, ரெஜினால்ட், லில்லி டோரத்தி, ஜோசஃபின் பாத்திமா, மெர்சி ஹீல்டா, கலிஸ்தெனிக்ஸ் மெர்வின், அடோல்சஸ் ஹென், சரோஜினி, சர்க்குருநாதன், சர்க்குணநாதன், லோஜா, காலம் சென்ற ராஜினி ஆகியோரின் அன்பு மாமனாரும், டோரத்தி, சனா, ரோசாரியோ தமயந்தி, கிறிஸ்டி லக்ஷ்மன், பிரிட்ஜ்மேன், டக்ளஸ், லோரியன், லோரிட்டா, பிரடிசன், சென்சன், ஹெரால்ட், ஜஸ்டின், லான்சி ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் இலக்கம் 89-11 வூட்பேன் அவனியும் மாக்கத்தில் அமைந்துள்ள சாப்பர் ரிச் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், அக்டோபர் 10 சனிக்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டு, 10 மணிக்கு மேஸ் இடம்பெற்று 11:30 77-70 ஸ்ட்ரீல்ஸ் அவனியும் மாக்கத்தில் அமைந்துள்ள கிறிஸ்த கிங் கத்தோலிக் சிமெட்ரியில் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ ஜோ மகன், 4100937658588, 4100937658588, டக்ளஸ் ராஜகாரியர் மருமகன், 4169945054, 4169945054, டாக்டர் கலிஸ்டா ராஜகாரியர் தயாளினி மகள், 4162763812, 4162763812, அது திரு எட்வர்ட்ஸ் ரில் மனுவல் பிள்ளை அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: 2:37 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே 18 டிகிரியாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலை அதுதான். நாளைக்கும் 18 அதிகூடிய வெப்பநிலை. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பொழுதாகவும் இருக்கும். 2:37 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
8: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
9: Soul Solutions Foot Clinic. நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம், 905-471-4000.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
10: FM 102.7 eastfm.ca.
7: 2:44 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லட்சுமி கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
11: அஷாவாபெல் அஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் உங்களுக்கான புத்தம் புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோசந்தினை 596,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சம் கந்தசாமி அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேக்யார்டுடன் கூடிய ட்ரெடிஷனல் டவுன் ஹோஸ்களாகவே காணப்படுகின்றன. இப்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 ராஸ் வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த குறிப்பிட்ட கால சலுகையினை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இல்லமாகவோ முதலீடாகவோ ஒரு புத்தம் புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் நிலை பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை 596,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய இல்லக்கனவினையோ முதலீட்டு கனவினையோ நினைவைக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்ற சூழலில் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். லட்சம் கந்தசாமியை தொடர்பு கொள்ள 416-888-8044. இந்த வீடுகளை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு விசேட சலுகைகள் தரப்பட இருக்கின்றன. சிறப்பாக ஒரு போனஸ் பேக்கேஜ் தரப்படுகின்றது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைமன், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், 9 ஃபுட் சீலிங், மெயின் ஃபுளோரில் ஆகிய விடயங்கள் இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பட போனது. மொத்தமாக $60,000 டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகிறது. $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை செய்துள்ள முடியும். மீதி $50,000 நீங்கள் 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய தவணை கட்டண வசதி ஏற்படுத்தி தருகின்றது. 2027 நிறைவு பகுதியிலேயே இந்த வீடுகளுடைய குளோசிங் வருவதால் ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது குளோசிங்குக்கு. விவரங்களுக்கு லட்சங்கந்த சாமியை தொடர்பு கொள்ள முடியும், பதிவுகளை செய்து கொள்ள முடியும். 416-888-8044 ஆஷாவாவில் மிகவும் பரபரப்பாக நடைபெறுகின்ற விற்பனையிலிருந்து நாங்கள் தகவல்களை நேரடியாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆஷாவா யூனிவர்சிட்டி, ஹைவே 407, காஸ்கோ போன்ற பல்வேறு விடயங்களுக்கு அண்மையில் கட்டப்படுகின்ற 2-story freehold townhouse-கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத அதே வேளையில் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற ட்ரெடிஷனல் டவுன்ஹவுஸ்களை நீங்கள் $596,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு லட்சங்கந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ் மற்றும் மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை உள்ளடக்கிய போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பட போனது. மொத்தம் $60,000 மாத்திரமே டெபாசிட் கோரப்படுகிறது. ஈஸ்ட் டெபாசிட் சிஸ்டம் தரப்படுகிறது. அதேவேளையில் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் $694,000 இருந்து பெறும் வாய்ப்பு இருக்கிறது. இது பற்றிய விவரங்களுக்கும் லட்சங்கந்த சாமி 416-888-8044
7: 2:47 வாட்ஸ்அப் ட்ரெண்ட் ஒழித்துக் கொண்டிருந்தது. இதோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட சுரேகா. இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாயிருங்கள்.

அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை

0: 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சீன் 4378607002 4378607002.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial காண first, second mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374, 416-412-7374.
6: Leica Production, Subhashkaran, பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
7: Sigma's an action adventure film.
8: Abba, bye marba, sulid ba.
7: Filled with a lot of new fresh elements.
9: Inga soodum bodhiyum or coin oda rendu pakkam varu.
7: Like heist, treasure hunt.
10: Inoru kodi.
11: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
6: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
12: Audience ku enna theviyo adu pannu.
6: Sigma.
0: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions 6472221775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோர்கேஜிற்கும் KM Business Solutions 6475221775. KMBusiness.ca.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
13: Ajax Nissan and Infinity Servings Event 2020.

26 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-796 0437-477-796 0.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சவா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். பல இனிமையான பாடல்களை வந்து இன்றைக்கு திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக தருவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்று வழமை போலவே அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 5 மணி வரைக்குமே கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: மூன்று மணி ஐந்து நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சீங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 15 டிகிரி செல்சியஸ் 16 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 14 டிகிரி செல்சியஸ் 12 உணர இருக்கின்றோம். நாளை வெள்ளிக்கிழமை ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸ் 16 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:06, இது திசையெங்கும் கிழக்கு. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: பாஷாவாவில் உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய 2-story freehold townhouse சந்தினை 596,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பரபரப்பாக இடம்பெறுகின்ற வீடுகளை விற்பனையிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லக்கனவினையோ அல்லது முதலீட்டு கனவினையோ நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அது வேளையில் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பேயர்ஸ் கூட பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. தற்போது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு 596,000 டாலர்களிலிருந்து உங்களுக்கான ஒரு 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸினை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத அதே வேளையில் பேக்யார்டுடன் கூடிய ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸினை ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி 407 காஸ்டோ ஆகியவற்றுக்கு அண்மையில் சொந்தமாக கொள்ள முடியும். லக்ஷகந்தசாமி அழைத்து நீங்கள் பதிவுகளை செய்யலாம், விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-888-8044 விசேட போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகின்றது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், அதே வேளையில் மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியன இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடங்குகின்றன. மேலதிகமாக 10,000 டாலர்கள் அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பட போனது. அது மட்டுமில்லாமல் இந்த ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களுக்கு மொத்தமாக 60,000 டாலர்கள் மாத்திரமே டெபாசிட் கோரப்படுகிறது. 10,000 டாலர்களை செலுத்தி நீங்கள் பதிவுகளை செய்ய முடியும். மிகுதி 50,000 கூட நீங்கள் 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகு தவணை கட்டண வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஆண்டு நிறைவு பகுதியிலேயே க்ளோசிங் வருவதால் ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது க்ளோசிங்குக்கு. லட்சுமந்தசாமி அழைத்து நீங்கள் பதிவுகளை செய்ய முடியும். 416-888-8044 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் புத்தம்புதிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் உடைய விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத அதே வேளையில் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற இந்த டவுன் ஹவுஸ்களை 596,000 டாலர்கள் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் லட்சுமந்தசாமியால் வழங்கப்படுகிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை உள்ளடக்கிய போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுவதோடு மேலதிகமாக 10,000 டாலர்கள் அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பட போகிறது. ஒட்டுமொத்தமாக 60,000 டாலர்கள் டெபாசிட் கோரப்படுகிறது. அதனை நீங்கள் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகுவான தவணை கட்டண வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த கட்டுமானத்தில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 696,000 டாலர்களில் இருந்து 694,000 டாலர்கள் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் லட்சுமந்தசாமி 416-888-8044 416-888-8044

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு Audi 2026 A3 கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: லக்மி ஹோம்ஸ் இங்க் ஆதரவில் கனடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் சுவின் நோட்ஸ் இசையில் வழங்கும் இன்னிசை மாலை. சூப்பர் சிங்கர் புகழ் சுகன்யாவுடன் ஜி தமிழ் புகழ் ஜாதவி மற்றும் கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 31 மாலை 6:30 தமிழிசை கலாம் என்ற மண்டபத்தில் ராஜகீதம் வழங்கும் இன்னிசை மாலை.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
7: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
8: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777. mortgagesolutions.ca.
9: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
10: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
11: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
12: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
13: காற்றில் பரவும் இசை போல East FM.

0: 3:22 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சீங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் இன்றும் நாளையும் ஸ்காப்ரோ வூட்சைட் சினிமாஸில் இரவு 10 மணிக்கும், ரிச்மன் ஹில் யோக் சினிமாஸில் மாலை 6:30க்கும், மிஸ் ஆகா சென்ட்ரல் பார்க்வே சினிமாஸில் மாலை 6:45க்கும் காண்பிக்கப்படுகின்றது. 3:22 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் பாபு கேட்டரிங் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: 4500 ஷெஃபர்ட் அவனி சிலே மெக்கவனன் ஷெஃபர்ட் சந்திப்புக்கு அருகேதான் பாபு கேட்டரிங் அமைந்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக மக்களுக்கு பரிச்சயமானவரிடம் என்று கூட சொல்லலாம். இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா இனி விரத காலங்களில் தான் வர இருக்கின்றன. ஆகவே மரக்கறி பிரியர்களுக்காகட்டும் அல்லது வந்து ஏராளமான அசைவ பிரியர்கள் சைவ பிரியர்கள் சொல்லி எல்லாருக்கும் தேவையான ஏராளமான உணவுகளை உங்களுக்காக டீல் சிறந்த டீல்களோடும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். வாரத்தில் 7 நாட்களுமே வந்து நீங்கள் காலை வேளையிலே 6 மணி முதல் டீ அல்லது காஃபியோடு 7 வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று டால்பின் கொத்து இருக்கின்றது, சிக்கன் கொத்து, இதெல்லாம் வந்து நீங்கள் $2 ஓஃபிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஃப்ரைட் ரைஸ் காம்போஸ் இருக்கின்றன. நீங்கள் சிக்கன், மட்டன், சீ ஃபுட் என்று சொல்லி $2 சேவ் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதே வேளையில் வெள்ளிக்கிழமைகள்ல திருமண விருந்து காத்திருக்கின்றது. 21 உணவு வகைகளோடு நீங்கள் வாழை இலையிலே பாயசம், சர்க்கரை பொங்கலோடு இதையும் கூட நீங்கள் $2 ஓஃபிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக திருமண விருந்து 21 வகை உணவு பதார்த்தங்களோடு வாழை இலையில் கிடைக்க இருக்கின்றது. அதே வேளையிலே நண்டு கொத்திருக்கின்றது. வாழை இலையில் முட்டை பொரியல், நண்டு பொரியலோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று வாழை இலையிலே ராய் தொக்கு, கணவாய் தொக்கு, முட்டை பொரியல், நண்டு பொரியல், சம்பல் சொல்லி அவற்றோடு புட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து வாழை இலையில் ஊர் ஆடு, ஊர் கோழியோடு விருந்தும் காத்திருக்கின்றது. அதே போன்றுதான் வார இறுதி நாட்களில் அரைத்த மீன்கறி, ஊர்கோல் போன்றவற்றை நீங்கள் பாபுவில் பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையிலே இந்த மரக்கறின்னு சொல்லி பார்க்கையில் குறிப்பாக விரத காலமாகட்டும் அல்லது வெஜி பிரியர்களுக்கு வந்து புட்டு மிக்ஸ் சிறந்த டீல் தருகின்றார்கள். $10 ஓஃபிலே வந்து நீங்கள் புட்டு மிக்ஸை இப்போது தாராளமாக 4 பேர் ஒரு குடும்பத்திற்கு தேவையாக நீங்கள் 19.95 பெற்றுக்கொள்ளலாம். இதுல வந்து சிக்கன், அதே போன்று பட்டன் கறி, ஸ்மால் எக் பிளான்ட் கறியோடு நீங்கள் சம்பளை கூட பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். இது வந்து 19.95 $10 ஓஃபிலே உங்களுக்கு இப்போது வழங்கப்படுகின்றது. அதே போன்று சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது. இது வந்து நூடுல்ஸ் ஷ்ரிம்ப் சேர்த்ததாக இருக்க போகிறது. சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு ஸ்மால் எக் பிளான் பிக்களும் உங்களுக்கு வர இருக்கின்றது. $10 ஓஃபிலே 24.95. இப்படி ஏராளமான டீல்ஸ் காத்திருக்கிறேன். அவற்றை நாங்கள் தொடர்ந்து எடுத்து வரப்போகின்றோம். பாபு கேட்ரிங், இது 4500 ஷெப்பர்ட் டவுன் ஈஸ்டில், 416-298-2917.

0: பாட்டு நாள விஷயம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் எரிபொருள் விலைகளில் உள்ள மத்திய அரசின் வரிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை உயர்ந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கே அதிகளவில் பயனளிப்பதாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. உயர்ந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு சராசரியாக வருடத்திற்கு $468 அனுகூலம் கிடைக்கின்ற மறுபுறத்தில், குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு $132 அனுகூலம் கிடைப்பதாக அது கூறியுள்ளது. உயர்ந்த வருமானம் உள்ள குடும்பங்கள் அதிகளவு வாகன எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடியவாறு உள்ளமை இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிப்பதாகவும், வீதிகளில் இரத்த ஆறு ஓடுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எப்படி மக்களை ஏமாற்றலாம் என்பதிலும், சிறுபான்மை ஆட்சியை எப்படி தக்க வைக்கலாம் என்பதிலுமே முதலமைச்சர் கவனம் செலுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை அனுபவமில்லாத தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் குற்றங்கள் தலைவிரித்து ஆடுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் மக்களின் உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்காமல் ஆணவப்போக்குடன் தாவேக அரசு செயல்படுவதாக நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டித்துள்ளார். இலங்கையில் யாழ் செம்மணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழிகள் தொடர்பில் ஐநா நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிபுணர்களின் ஒத்துழைப்புகளை தேவையான சந்தர்ப்பத்தில் பெறப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாகவே உள்ளதென அவர் கூறியுள்ளார்.
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: 3:37 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லட்சன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை அறிந்து வரலாம்.
1: ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய 2-story freehold townhouse நிலை, ஒஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில், 4-7 கண்மையில் நீங்கள் 5,96,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சம் கந்தசாமி இன்றைய நாளில் எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விற்பனைகள் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்போது கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெறுவதற்கு சிறந்த காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HS2 ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இவற்றினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு 5,96,000 டாலர்களில் இருந்து ஒரு புத்தம்புதிய 2-story ஃப்ரீஹோல் டவுன்ஹவுஸினை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லாத, அதே வேளையில் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற ட்ரெடிஷனல் டவுன்ஹவுஸினை ஒஷாவாவில் நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். லட்சம் கந்தசாமி அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-888-8044. இந்த டவுன் கோர்ஸ்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது சிறப்பு சலுகைகள் பலவும் வழங்கப்படுகின்றன. போனஸ் பேக்கேஜ் ஒன்று கிடைக்கப்படுகின்றது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், 9 ஃபுட் சீலிங் மெயின் ஃப்ளோரில் ஆகிய விடயங்கள் இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடங்குகின்றன. மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பட போனது. ஒட்டுமொத்தமாக $60,000 டெபாசிட் மாத்திரமே இந்த வீடுகளுக்கு டவுன் கோர்ஸ்களுக்கு கோரப்படுகின்றது. $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ள முடியும். மிகுதி $50,000 கூட 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய ஈஸ்ட் டெபாசிட் ஷெட்ரூம் வழங்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது, இந்த வீடுகளுடைய குளோசிங் வருகின்ற ஆண்டு நிறைவு பகுதியை வருவதால் 1 வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது குளோசிங்குக்கு. எனவே நீங்களும் லட்சம் கந்தசாமி அழைத்து ஆரம்ப டெபாசிட்டுக்குரிய டிராப்டினை கொடுத்து பதிவுகளை செய்து கொள்ள முடியும். விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் புத்தம்புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற, அதேவேளையில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத இந்த டவுன் ஹவுஸ்களை 5,96,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பினை லட்சம் கந்தசாமி வழங்குகின்றார். 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை கொண்ட போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகின்றது. மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் கிடைக்கப்பெற போனது. $60,000 டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகின்றது. அத்தோடு இந்த கட்டுமானத்தில் டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளையும் நீங்கள் 6,94,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பம் காத்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் லட்சம் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: நேரம் 3:46 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் பாபு கேட்டரிங் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
1: பாபு கேட்டரிங் 4500 செப்டவுனில் அமைந்திருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். ஏராளமான டீல்ஸை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து விதமான உணவுகள், சிற்றுண்டிகள் போன்றவற்றை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். விரைவான நட்பான சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்காக காலை வரையில் காஃபி அல்லது டீயோடு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. $5.95 $2 ஆஃப்ல நீங்க இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று ஏராளமான எவ்ரிடே ஸ்பெஷல்ஸ் இருக்கின்றன. ஆனா எவ்ரிடே என்று சொல்லும் போது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் இல்ல, எக்கச்சக்க தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. குறிப்பாக வந்து சிங்கப்பூர் நூடுல்ஸை வந்து ஷ்ரிம்ப் சிக்கனோடு நீங்கள் $7.95 பெற்றுக்கொள்ளலாம். அல்லாவிட்டால் மலேசிய நூடுல்ஸ் இருக்கின்றது சிக்கன் அல்லது ஷ்ரிம்போடு $8.95 பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் கொத்து இருக்கின்றது $8.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று மட்டன் கொத்து $9.95. அதே வேளையில் புட்டு சுறா அல்லது ஷ்ரிம்போடு ஓம்லெட் சம்பலோடு நீங்கள் $7.95 பெற்றுக்கொள்ள முடியும். ஈழம் தோசை இருக்கின்றது சாம்பார் சட்னியோ சாம்பார் மற்றும் சம்பலோடு நீங்கள் 10 ஈழம் தோசையை வந்து $7.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று அப்பம் இருக்கின்றது பாலப்பம் அல்லது பிளைன் அப்பம், நீங்கள் 1 வந்து 95 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இது 50 சென்ட்ஸ் ஓஃபில் இருக்கின்றது. அதுக்கு முதல் நாங்கள் சொன்ன ஆஃப் எல்லாமே வந்து $2 ஓஃபில் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆஃபர். அதே போன்று சிக்கன் பாஸ்டாவும் இருக்கின்றது $9.95 $2 ஓஃபில் பெற்றுக்கொள்ளலாம். மசாலா தோசை இருக்கின்றது $3 ஓஃபிலே நீங்கள் சாம்பார் மற்றும் சட்னியோடு $4.95 பெற்றுக்கொள்ளலாம் பாபுவிலே. இதையும் தாண்டி ஃபேமிலி டின்னர் ஸ்பெஷல்ஸ் இருக்கின்றன. நீங்கள் புட்டு மிக்ஸை வந்து மீடியம் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு ஸ்மால் எக் பிளான் கறி சம்பலோடு $10 ஓஃபிலே $19.95 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது ஷ்ரிம்போடு நீங்கள் மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு ஸ்மால் எக் பிளான் பிக்கலோடும் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள் $24.95 இருக்கு. ரொட்டி இருக்கின்றது, இது வந்து நீங்கள் ஒரு சிறிய அளவிலான மீட் கறியை வாங்கும் போது உங்களுக்கு 50 சென்ட்ஸுக்கு ரொட்டி தருகின்றார்கள். ஒருவர் வந்து அதிகபட்சம் 10 ரொட்டியை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று சமோசா இருக்கின்றது, இது வந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு $10 பர்ச்சேஸ் பண்ணும் போதே உங்களுக்கு $1 5 சமோசா 20 சமோசாவை நீங்கள் அதிகபட்சமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி எக்கச்சக்க டீல்ஸ் இருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து வாழை இலையில் ஊராடு அல்லது ஊர்கோழியோடு விருந்து அரைச்ச மீன் கறி ஊர்கூலன்னு சொல்லி அவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகளில் திருமண விருந்து 21 வகையான உணவு பதார்த்தங்களுடன் தந்து கொண்டிருக்கிறார்கள். பாபு கேட்டரிங் டேக் அவுட் கேட்டரிங்காக பெற்றுக்கொள்ளலாம். விழாக்களுக்கும் நீங்கள் ஓட பண்ணிக்கொள்ள முடியும். 416-298-2917.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுங்க. கேளுங்க. Everything you like, everything you need is found only here. East FM 102.7.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 437-860-7002.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் .ca.
4: உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
8: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
9: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டணும், மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
10: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
9: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
10: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
9: 416-688-2426.
11: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில்.

0: Walin Express Care 416-293-4141 416-293-4141.
1: போர்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கெனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. போர்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.

0: நான்கு மணி ஏழு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்திற்குள்ளும் நுழைந்திருக்கின்றோம். தற்போது வெளியில் 17°C 16 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலையும் கூட இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. 4:07, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த வேளையில் நாங்கள் லட்சன் கந்தசாமி தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
1: பஷாவாவில் உங்களுக்கான ஒரு முதலீட்டினையும் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு கட்டுப்படியான விலையில் பெறக்கூடிய வாய்ப்பு லட்சுமணசாமியால் அளித்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 சரியில் HS ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த குறிப்பிட்ட கால சலுகையினை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான ஒரு புத்தம் புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத அதே விலையில் பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை $5,96,000 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் சொந்தமாக கொள்ள முடியும். ஏராளமான சலுகைகளோடு உங்களுக்கான ஒரு டவுன் ஹவுஸினை பெற்றுக் கொள்வதற்கு லட்சுமணசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 $5,96,000 ஒரு 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை நீங்கள் ஆஷாவாவில் சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது காணப்படுகிறது. பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸ்கள் அதே வழியில் சிறப்பு போனஸ் பேக்கேஜ் ஒன்றும் வழங்கப்படுகிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9 ஃபோர்ட் சீலிங் ஆகியவற்றினை இந்த போனஸ் பேக்கேஜ் உள்ளடக்கி இருக்கிறது. மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மொத்தமாக $60,000 டெபாசிட் மாத்திரமே இந்த டவுன் ஹவுஸ்களுக்கு கேட்கப்படுகின்றது. $10,000 சேர்த்து நீங்கள் பதவிகளை மேற்கொள்ள முடியும். மிகுதி $50,000 7 மாதங்களில் பிரித்தி செலுத்தக்கூடக்கூடிய வகையில் இலக தவணை கட்டண வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. அவ்வளையில் 2027 நிறைவு பகுதியிலேயே இந்த வீடுகளுடைய க்ளோசிங் பெறுவதால் ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது க்ளோசிங்குக்கு. லட்சுமணசாமி அழைத்து ஆரம்ப டெபாசிட்டுக்குரிய ட்ராப்டினை கொடுத்து பதிவுகளை செய்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ண முடியும். 416-888-8044 கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. அரசாங்கத்தில் HS ரீபேட் கூட வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் ஒரு 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை, பேக்யார்டுடன் கூடிய ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத இந்த டவுன் ஹவுஸ்களில் ஒன்றினை $5,96,000 சொந்தமாக கொள்ள முடியும். ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி, ஹைவே 407, காஸ்கோ ஆகியவற்றுக்கு அண்மையில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன, இந்த டவுன் ஹவுஸ்கள் கட்டப்பட இருக்கின்றன. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் உள்ளடக்கி இந்த போனஸ் பேக்கேஜும் வழங்கப்படுகிறது. மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. $60,000 டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகிறது. அதேவேளையில் இந்த கட்டுமானத்தில் டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடுகளை நீங்கள் $694,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அலையங்கொள் லட்சங்கந்தசாமி 416-888-8044 416-888-8044

0: கேட்டு நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
5: பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652. நிவாரணம்.com.
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
6: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 4:23 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் இன்றும் நாளையும் ஸ்காப்ரோ வுட்சைட் சினிமாஸில் இரவு 10 மணிக்கும், ரிச்மண்ட் ஹில் யோக் சினிமாஸில் மாலை 6:30க்கும், மிஸ்ஸாகா சென்ட்ரல் பார்க்வே சினிமாஸில் மாலை 6:45க்கும் காண்பிக்கப்படுகின்றது. இந்த வேளையில் நாங்கள் பாபு கேட்டரிங் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
1: 4500 ஷெப்பர்ட் அவுனியில் இருக்கின்ற பாபு கேட்டரிங் வாரத்தில் 7 நாட்களும் காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை எங்களுக்கு தேவையான அனைத்து சிற்றுண்டிகள் ஆகட்டும், உணவுகள் ஆகட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நட்பான விரைவான சேவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து விதமான டேக் அவுட், கேட்டரிங், அதே போன்று உங்களுடைய பார்ட்டிக்கு தேவையான ஆர்டர்ஸ், ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ஆர்டர்ஸ் சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். அதே வேளையிலே நீங்கள் வெவ்வேறு டீல்ஸ், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. குறிப்பாக $2 ஆஃபிலே வந்து நீங்கள் சிங்கப்பூர் நூடுல்ஸ், சிக்கன் அல்லது அதே போன்ற ஷ்ரிம்போடு 7.95 பெற்றுக் கொள்ளலாம். மலேசிய நூடுல்ஸ் இருக்கின்றது, சிக்கன் ஷ்ரிம்போடு 8.95, சிக்கன் கொத்து வந்து 8.95, மட்டன் கொத்து 9.95. அதே வேளையில் நீங்கள் புட்டு வந்து சுறா புட்டு அல்லது ஷ்ரீம் புட்டு ஓம்லெட் சம்பலோடு 7.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று நீங்கள் ஈழம் தோசை, 10 ஈழம் தோசை சாம்பார் சம்பலோடு 7.95 பெற்றுக்கொள்ள முடியும். சிக்கன் பாஸ்டா வந்து 9.95 பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து $2 ஆஃபிலே பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று நீங்கள் மசாலா தோசையை $3 ஆஃபில் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். சாம்பார் சட்னியோடு 4.95 பெற்றுக்கொள்ளலாம். அப்பம் இருக்கின்றது, மில்க் அல்லது பிளெயின் அப்பம் வந்து நீங்கள் 95 சென்ட்ஸுக்கு 58 சென்ட்ஸ் ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி டின்னர் ஸ்பெஷல் வந்து ஃபேமிலிஸுக்கு இருக்கின்றது, நீங்கள் புட்டு மிக்ஸ் வந்து 19.95 $10 ஆஃபில் பெற்றுக்கொள்ள போனீர்கள். இது மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு ஸ்மால் எக்ஸ்லான் கறி சம்பலோடு வேற இருக்கின்றது. அதே போன்று சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது, ஷ்ரிம்போடு மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி, அதே வழியில் ஸ்மால் எக்ஸ்லான் பிக்லோடும் 24.95 $10 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ரொட்டி வந்து நீங்கள் 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு மீட் கறியை வந்து ஸ்மால் சைஸ் வாங்கினாலே போதுமானது. ஒருவருக்கு அதிகபட்சமாக 10 ரொட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று $1 சமோசா, நீங்கள் ஃபைவ் சமோசாஸை $1 பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் $10 பர்ச்சேஸ் பண்ணியிருக்க வேண்டும். அதிகபட்சம் 20 சமோசாஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கின்றது, காலை 6 மணியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காஃபி அல்லது டீயோடு $2 ஆஃபிலே நீங்கள் 5.95 பாபு கேட்டரிங்கில் பெறலாம். அதே போன்று வாழை இலையிலே நண்டு கொத்து இருக்கின்றது, முட்டை பொரியல் நண்டு பொரியலோடு வாழை இலையில் ராய் தொக்கு பெற்றுக்கொள்ளலாம். கணவாய் தொக்கு முட்டை பொரியல் நண்டு பொரியல் சம்பலோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கொம்போ இருக்கின்றது, சிக்கன் மட்டும் சீ ஃபுட்டோடு டால்ஃபின் கொத்து இருக்கின்றது, சிக்கன் மட்டும், இவை எல்லாம் வந்து நீங்கள் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். பாபு கேட்டரிங் ஓரசுக்கு அழைக்க முடியும் 4162982917.

0: கனேடிய எழுத்தாளரும் கவிஞருமான ஆன் கர்சன் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். 76 வயதான அவர் டொரண்டோவில் பிறந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்து கவிதை மற்றும் உரைநடைக்கு இடையிலான எல்லைகளை உடைக்கின்ற துணிச்சலானதும் புதுமையானதுமான படைப்புகளுக்காக ஆன் கர்சனுக்கு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதாக அதனை வழங்குகின்ற ஸ்வீடிஷ் அகாடமி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளுடன் எண்ணிக்கை ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணைய தரப்புகள் கூறியுள்ளன. மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்ததாக குற்றம் சாட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல்கள் இடம்பெறுகின்றன. தாவேக்கா, திமுக, அதிமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி நிலவுகின்றது. மறுபுறத்தில் தாராபுரம் பிரச்சாரத்தில் பெண் வேட்பாளரை உருவக்கேலி செய்த விவகாரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீது திருச்சியில் 5 காவல் நிலையங்களில் தாவேக்கா மகளிர் அணி முறைப்பாடு செய்துள்ளது. இலங்கையின் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஏனைய மக்களைப் போன்ற அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்று சபையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட ஊழல் ஒழிப்பு சட்டத்திருத்தம் குறித்த விவாதத்தில் உரையாற்றிய அவர், ஊழல் மட்டுமன்றி தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் அகற்றப்பட்டாலே நாடு வளர்ச்சியடையும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் FM.

0: நேரம் 4:37 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: ஆஷாவாவில் உங்களுக்கான புத்தம்புதிய 2-story freehold townhouse இணை $596,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் லட்சுமந்தசாமியால் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-story freehold townhouse-கள் பேக்யார்ட் இணை கொண்டிருக்கின்ற டவுன்ஹவுஸ்கள் இவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவற்றினை நீங்கள் இவ்வாறு $596,000 இருந்து ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் சொந்தமாக கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்க அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட் வழங்கப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இல்லக்கனவினையோ ஒரு முதலீட்டு கனவினையோ மிகவும் அஃபோர்டபுளான பிரைஸில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை இவ்வாறு லட்சுமந்த சாமி ஏற்படுத்தி தருகின்றார். விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் 416-888-8044 ஜீரோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகிய விடயங்களை உள்ளடக்கிய போனஸ் பேக்கேஜும் சிறப்பு சலுகையாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகின்றது. இந்த டவுன் ஹவுஸ்களுக்கு மொத்தமாக $60,000 டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகிறது. $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மிகுதி $50,000 ஏழு மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகு தவணை கட்டண வசதியும் ஏற்படுத்தி தரப்படுகின்றது. வருகின்ற ஆண்டு நிறைவிலேயே இந்த வீடுகள் க்ளோசிங் கொண்டிருப்பதால் ஒரு வருடத்துக்கு மேலான காலமும் இருக்கின்றது. லட்சுமந்த சாமி அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044 நீங்கள் ஒரு கட்டுப்படியான விலையில் ஒரு வீட்டினையோ அல்லது ஒரு முதலீட்டினையோ பெறுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால், அல்லது நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் ஆக இருந்தால் வீடு வாங்குகின்ற கனவினை கொண்டிருந்தால், உங்களுக்கு ஒரு பொருத்தமான காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகிறது. மேலதிகமாக இந்த HST ரீபேட்டும் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது. இவற்றினை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $596,000 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையை நீங்கள் சுத்தமாக கொள்ள முடியும். பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. இவற்றினை நீங்கள் இவ்வாறு $596,000 சுத்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமந்த சாமியால் வழங்கப்படுகிறது. ஜீரோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை உள்ளடக்கிய விசேட போனஸ் பேக்கேஜும் வழங்கப்படுகிறது. மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட $694,000 இருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் லட்சுமந்த சாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 416-888-8044

0: கர்ணா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது பாடல். நேரம் 4:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கலக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் பாபு கேட்டரிங் தருகின்ற தகவல்களையும் கட்டறிந்து வரலாம்.
1: 4800 பாபு கேட்டரிங் வாரத்தில் 7 நாட்களும் காலை 6 மணி முதல் 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். உங்களுக்கு தேவையான சிற்றுண்டிகள், உணவுகள், பலால் உணவுகள் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் 7 வகையான வெவ்வேறு பிரேக்ஃபாஸ்டை வந்து நீங்கள் $5.95 காஃபி அல்லது டீயோடு $2 ஓப்பிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து காலை 6 மணி முதல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே வழியிலே டால்பின் கொத்து, சிக்கன், மட்டன் போன்றவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் $2 ஓப்பிலே. ஃப்ரைட் ரைஸ் கம்போ இருக்கின்றது. சிக்கன், மட்டன், சீ ஃபுட்டோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் அல்லது மட்டன் அல்லது சீ ஃபுட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் $2 சோப்பில். வெள்ளிக்கிழமைகளில் வந்து திருமண விருந்து இருக்கின்றது. 21 வகையான உணவு வாழை இலையிலே பாயசம் சர்க்கரை பொங்கலோடு கிடைக்க இருக்கின்றது. இதுவும் $2 சோப் என்று கூறியிருக்கின்றார்கள். அத்தோடு வாழை இலையில் நண்டு கொத்திருக்கின்றது, முட்டை பொரியல் நண்டு பொரியலோடு. வாழை இலையில் ரால் தொக்கு, கணவாய் தொக்கு போன்றவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முட்டை பொரியல், நண்டு பொரியல், சம்பலோடு நீங்கள் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழியோடு விருந்து காத்திருக்கின்றது என்று சொல்லியும், வார இறுதி நாட்கள்ல அரைச்ச மீன் கறி, ஊர்கோல் போன்றவற்றை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு தெரிவுகள் இங்கே டீல்ஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிங்கப்பூர் நூடுல்ஸ் அதே போன்று சிக்கன் ஸ்ரிம்போடு பெற்றுக்கொள்ளலாம். மலேசிய நூடுல்ஸும் அதே போன்றுதான், $8.95 பெற்றுக்கொள்ளலாம். சிங்கப்பூர் நூடுல்ஸ் $7.95, சிக்கன் கொத்து வந்து $8.95. அதே வழியில் மட்டன் கொத்து $9.95 இருக்கும். சுரா அல்லது ஸ்ரீம் புட்டு இருக்கின்றது ஆம்லெட் சம்பலோடு $7.95 இருக்கும். 10 ஈழம் தோசை சாம்பார் சம்பலோடு $7.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று சிக்கன் பாஸ்டா $9.95 பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் வந்து $2 ஓப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள போனீர்கள். அதே வேளையில் நீங்கள் ஒரு அப்பம் வாங்க போறீங்க என்று சொன்னால் மில்க் அல்லது பிளெயின் ஹாப்பை வந்து 95 cents 50 cents ஓப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போன்றீர்கள். அதையும் தாண்டி நீங்கள் $3 ஓப்பிலே மசாலா தோசை நீங்கள் சாம்பார் சட்னியோடு $4.95 பெற்றுக்கொள்ள முடியும். அதையும் தாண்டி ரொட்டி வந்து நீங்கள் 50 cents ஏதோ ஒரு மீட் கறி வந்து ஸ்மால் சைஸ் எடுக்கும் போதே நீங்கள் அதிகபட்சம் 10 ரொட்டியை வந்து 50 cents பெற்றுக்கொள்ளலாம். சம்சா கூட நீங்கள் $1.05 வந்து மினிமம் $10 பர்ச்சேஸோடு பெற்றுக்கொள்ளலாம். 20 pieces வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இருக்கும். ஏராளமான ஆஃபர்ஸ் இருக்கிறவர்களுக்கு இருந்தால் அழைக்கலாம் பாபு கேட்டரிங்கை 416-298-2917.
0: 4:48 இத்துடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து காஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து

0: அதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
4: அரசாங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
5: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

நன்றி சுரேகா. நேரம் 5:01 நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் காற்றலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 416-55-44-00 வெளியில் 16 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும், 16 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 19 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும், 19 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

0: ஐந்து மணிகளில் நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி. 7:30 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4400 இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: விஸ்வநாதன் சண்படத்திலிருந்து பட்டாம்பூச்சி, அந்த பாட்டு கேட்போம்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: வணக்கம். நன்றி.
0: நன்றி. 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4400 நிகழ்ச்சியில் பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: வர்ஷாவாவில் வர்ஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் உங்களுக்கான புத்தமுதிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹோசனினை 596,000 டொலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் லட்சகந்த சாமியார் வழங்கப்படுகின்றது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HS2 பேட்டினர் சங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இல்லக்கனவினையோ அல்லது முதலீட்டு கனவினையோ நனவாகிக் கொள்ளுகின்ற வாய்ப்பாக ஒரு 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹோஸினை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லாத டவுன் ஹோஸ், பேக்யார்டுடன் கூடிய இந்த ட்ரெடிஷனல் டவுன் ஹோஸினை நீங்கள் 596,000 டொலர்களிலிருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பத்தினை லட்சங்கந்தசாமி ஏற்படுத்தி தருகின்றார். 416-888-8044 டவுன் ஹோஸ்களை நீங்கள் வாங்குகிற பொழுது உங்களுக்கு விசேட ஒரு போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகின்றது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றினை இந்த போனஸ் பேக்கேஜ் உள்ளடக்கி இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போன்றீர்கள். இந்த டவுன் ஹோஸ்களுக்கு $60,000 டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகிறது. $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மிகுதிய $50,000 கூட நீங்கள் 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகு தவணை கட்டண வசதி ஏற்படுத்தி தரப்படுகிறது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கிறது இந்த டவுன் ஹோஸ்களின் க்ளோசிங் என்பது குறிப்பிடத்தக்கது. அலையுங்கள் விவரங்களுக்கு லட்சங்கந்தசாமி 416-888-8044 மிகவும் அஃபோர்டபுளான பிரைஸில் ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெறுகின்ற எண்ணத்தினை நீங்கள் கொண்டிருந்தால் உங்களுக்கு பொருத்தமான காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்திய ஃப்ரீஹோல் 2-story டவுன் ஹோஸ் ஒன்றினை ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டிக்கு அண்மையில் 596,000 டாலர்களிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சங்கந்த சாமியின் உங்களுக்காக எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விற்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹோஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லை. அதே வேளையில் விசேட போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், ஃப்ரீ அசைன்மெண்ட், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியன இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் தரப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக $60,000 டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகின்றது. அதே வேளையில் டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடுகளையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் ஆஷாவாவில் 694,000 டொலர்களிலிருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் லட்சங்கந்தசாமி 416-888-8044 416-888-8044

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 Sanders Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374. 416-412-7374.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன், 437-860-7002. 437-860-7002.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
7: 5:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் திசி லாவணியா. வணக்கம்.
7: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க?
8: என்ன
7: பாட்டு கேக்க போறோம்?
8: மண்ணை தொட்டு கும்பிட்டு வைக்கட்டும்,
7: எல்லோரும் சேர்ந்து கேக்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
8: நன்றி வணக்கம் இருவருக்கும்.
7: நன்றி. 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0 416-55-4-4-0-4-0.

0: 5:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, நான் கோவிலம் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க கோகுலன்?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்லா சும்மா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு ஐயாவளத்துல இருந்து ஒரு வார்த்தை கேட்க.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கோகுலன். வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக பாபு கேட்டரிங்கில் இருந்து தகவல்கள்.
2: மெகவனின் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகே 4500 ஷெப்பர்ட் அவனியில் இருக்கின்ற பாபு கேட்டரிங்ல இருந்து நேரடியாக அணிந்திருக்கின்றோம். காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரைக்கும் பாபு கேட்டரிங் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காலை 6 மணி முதல் நீங்கள் 7 வகையான பிரேக்ஃபாஸ்டை காஃபி அல்லது டீயோடு $2 ஆஃபிலே $5.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் வெவ்வேறு உணவு தெரிவுகள் எல்லாம் இருக்கின்றன. ஏராளமான உணவுகள், சிற்றுண்டிகள், அதே போன்று ஸ்வீட்ஸ் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். டால்பின் கொத்து சிக்கன் அல்லது மட்டன் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸ் கம்போ இருக்கிறது, சிக்கன் அல்லது மட்டன் அல்லது சீ ஃபுட் $2 ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். வெள்ளிக்கிழமைகளில் வந்து திருமண விருந்து உங்களுக்காக இருக்கின்றது. வாழை இலையில் 21 வகை உணவுகளோடு பாயசம், சர்க்கரை பொங்கலோடு இதையும் $2 ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் வாழை இலை நண்டு கொத்து முட்டை பொரியல் நண்டு பொரியலோடு இருக்கின்றது. வாழை இலையில் ராய் தொக்கு, கணவாய் தொக்கு போன்றவை புட்டோடு, முட்டை பொரியல், நண்டு பொரியல் சம்பலோடு பெற்றுக்கொள்ளலாம். சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து வாழை இலையில் ஊராடு அல்லது ஊர்கோழியோடு விருந்து சனி ஞாயிற்றுக்கிழமையில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் அரைத்த மீன்கறி ஊர்கோள் போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹலால் உணவுகளும் இங்கே கிடைக்கின்றன. டேக் அவுட், கேட்டரிங், பாரிஸ், உங்களுடைய வீட்டு விஷயங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ள பெற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி இங்கே ஏராளமான டீல்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வழங்கப்படுகின்றன. ஒரு நாள் ஒன்று என்று சொல்லி இல்லாமல் ஏராளமான தெரிவுகள் உங்களுக்கு காணப்படுகின்றன. குறிப்பாக $2 ஆஃபிலே நீங்கள் தினமும் சிங்கப்பூர் நூடுல்ஸ் வந்து சிக்கன் ஷ்ரிம்ப் ஓடு நீங்கள் $7.95 வைக்கம், மலேசிய நூடுல்ஸ் வந்து சிக்கன் ஷ்ரிம்ப் ஓடு $8.95 வைக்கம், சிக்கன் கொத்து வந்து $8.95 இருக்கும், மட்டன் கொத்து $9.95 இருக்கும், சூரா அல்லது ஸ்ரீம் புட்டு வந்து நீங்கள் ஆம்லெட் சாம்பலோட $7.95 இருக்கும். அதே வேளையில் இளம் தோசை 10 வந்து சாம்பார் சாம்பலோடு $7.95 இருக்கும். சிக்கன் பாஸ்தா வந்து $9.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் மில்க் அல்லது பிளைன் ஹாப்பர் வந்து நீங்கள் 50 சென்ட் ஓப்பிலே $0.95 பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் $3 ஓப்பிலே மசாலா தோசையை வந்து சாம்பார் சட்னியோடு $4.95 பெற்றுக்கொள்ளலாம். தினமும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதே வேளையில் ஃபேமிலி கம்போன்னு சொல்லி நீங்கள் வாங்க போறீங்கன்னு சொன்னால் $10 ஓப்பிலே புட்டு மிக்ஸ் இருக்கின்றது $19.95. சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஷ்ரிம்போடு $24.95 பெற்றுக்கொள்ளலாம். இது $10 ஓப்பில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ரொட்டி வந்து நீங்கள் ஒரு சிறிய சைஸ் மீட் கறி வாங்கும் போதே அதிகபட்சம் 10 ரொட்டியை நீங்கள் 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஏராளமான தெரிவுகளுக்கு நீங்கள் வரலாம் பாபு கேட்டரிங், அல்லது அழைக்கலாம் 416-298-2917.
0: ஐந்து மணி 25 நிமிடம் 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00. 416-55-44-00.

0: தமிழின் இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் எரிபொருள் விலைகளில் உள்ள மத்திய அரசின் வரிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை உயர்ந்த வருமானமுள்ள குடும்பங்களுக்கே அதிக அளவில் பயனளிப்பதாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. உயர்ந்த வருமானமுள்ள குடும்பங்களுக்கு சராசரியாக வருடத்திற்கு $468 அனுகூலம் கிடைக்கின்ற மறுபுறத்தில் குறைந்த வருமானமுள்ள குடும்பங்களுக்கு $132 அனுகூலம் கிடைப்பதாக அது கூறியுள்ளது. உயர்ந்த வருமானமுள்ள குடும்பங்கள் அதிக அளவு வாகன எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடியவாறு உள்ளமை இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிப்பதாகவும் வீதிகளில் இரத்த ஆறு ஓடுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எப்படி மக்களை ஏமாற்றலாம் என்பதிலும் சிறுபான்மை ஆட்சியை எப்படி தக்க வைக்கலாம் என்பதிலுமே முதலமைச்சர் கவனம் செலுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை அனுபவம் இல்லாத தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் குற்றங்கள் தலைவிரித்து ஆடுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் மக்களின் உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்காமல் ஆணவப்போக்குடன் தாவேக்க அரசு செயற்படுவதாக நாத்தக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டித்துள்ளார். இலங்கையில் ஜாழ் செம்மணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிபுணர்களின் ஒத்துழைப்புகளை தேவையான சந்தர்ப்பத்தில் பெறப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாகவே உள்ளதென அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 33 நிமிடம் 7 மணி வரை நீங்களும் காஃபி டபுள் டபுளில் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-404-0 416-55-44-0

0: 5:38 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: செல்வா விஜயா கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க செல்வா விஜயா?
1: நாங்க நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நல்லா சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தர்மதுரையில இருந்து அண்ணன் என்ன தம்பி என்ன அந்த பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் புத்தமுதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் கோசுனினை 596,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், அதே வேளையில் பைக்யாட்டுடன் கூடிய ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸ்கள் ஆகியவை காணப்படுகின்றன. இவற்றினை 596,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பம் லக்ஷன் கந்தசாமி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. பிரபரப்பாக இடம்பெறுகிற விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். விவரங்களை கலையுங்கள். 416-888-8044 இந்த டவுன் ஹவுஸ்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு விசேட சலுகைகள் பலவும் கூட காத்திருக்கின்றன. பெருமதியான சலுகைகள் காத்திருக்கின்றன. ஒரு ஸ்பெஷல் போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகிய இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடங்குகின்றன. அதேவேளையில் 10,000 டாலர்கள் அப்கிரேட் கிரெடிட்டினையும் நீங்கள் மேலதிகமாக பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். 60,000 டாலர்கள் டெபாசிட் மாத்திரமே இந்த டவுன் ஹவுஸ்களுக்கு கேட்கப்படுகிறது. நீங்கள் 10,000 டாலர்களை செலுத்தி பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மிகுதி 50,000 கூட 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகு தவணை கட்டண வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஆண்டு நிறைவு பகுதியிலேயே இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கை கொண்டிருப்பதால் இடையில் ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது. எனவே நீங்களும் உங்களுக்கான ஒரு இல்லக்கணவினையோ அல்லது முதலீட்டு கணவினையோ மிகவும் கட்டுப்படியான விலையில் நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி, 407 காஸ்கோ ஆகிய பல்வேறு பட்டப்படியங்களுக்கு அண்மையில் டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், பைக்யாட்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. இவற்றினை நீங்கள் 596,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அப்ளையன்சஸ், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், ஃப்ரீ அசைன்மெண்ட், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் சொல்லி பல்வேறு பட்ட விடயங்களை உள்ளடக்கிய போனஸ் பேக்கேஜ் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலதிகமாக நீங்கள் $10,000 அப்கிரேட் கிரெடிட்டையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். 60,000 டாலர்கள் டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகின்றது. இலகுவான தவணை கட்டண வசதியும் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அதுவேளை இந்த கட்டுமானத்தில் நீங்கள் டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளையும் 694,000 டாலர்களில் இருந்து பெற முடியும். இது பற்றி மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளவும் லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 416-888-8044

0: 5:46 கெடுகொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400
1: என்றும் இசையுடன் ஸ்டெஃபம் உங்களுடன் 102.7
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426 ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6-4-7-2-9-3-5-8-9-9
5: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர் 416-293-4141
6: Leica Production Subhashkaran பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
7: சிக்மா இஸ் an action adventure film.
8: அப்பா பயமர்பா சொல்லிடுபா.
7: Filled with lot of new fresh elements.
9: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
7: Like heist, treasure hunt.
10: 500 கோடி.
11: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
6: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
12: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணு.
6: சிக்மா

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க? எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 பாடலுக்கு முன்னதாக பாபு கேட்டரிங்கில் இருந்து தகவல்கள்.
2: 1500 ஷெப்பர்ட் அவனியில் இருக்கின்ற பாபு கேட்டரிங் வாரத்தின் 7 நாட்களுமே காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். காலை 6 மணியிலிருந்து நீங்கள் 7 வகையான பிரேக்ஃபாஸ்டை பெற்றுக்கொள்ள முடியும். $2 ஆஃபிலே 5.95 பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் தெரிவுகள் இருக்கின்றன. காஃபி அல்லது டீயோடு பெற்றுக்கொள்ள முடியும். இதையும் தாண்டி வெள்ளிக்கிழமைகளில் திருமண விருந்து 21 வகையான உணவுகளோடு வாழை இலையில் பாயசம் சர்க்கரை பொங்கலோடு நீங்கள் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ள போனீர்கள். டால்பின் கொத்திருக்கின்றது சிக்கன் மட்டன் டால்பின் கொத்தை வந்து $2 ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸ் காம்போஸும் இருக்கின்றன, சிக்கன் அல்லது மட்டன் அல்லது சீ ஃபுட், இதை வந்து நீங்கள் $2 ஆஃபிலும் பெற்றுக்கொள்ளலாம். வாழை இலையில் நண்டு கொத்து முட்டை பொரியல் நண்டு பொரியலோடு இருக்கின்றது. அதே போன்று வாழை இலையில் ரால் தொக்கு கணவாய் தொக்கு புட்டோடு முட்டை பொரியல் நண்டு பொரியல் சம்பலோடு பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று வார இறுதி நாட்களிலே வந்து வாழை இலையில் ஊராடு ஊர்கோழியோடு விறந்திருக்கின்றது. அதே போன்று அரைத்த மீன்கறி ஊர்கோல் போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹலால் உணவுகள் கூட இங்கே கிடைக்கின்றன. டேக் அவுட் கேட்டரிங், அதே போன்று உங்களுடைய வீட்டு விஷயங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸையும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். இதையும் தாண்டி வாரத்தில் 7 நாட்களும் நீங்கள் ஒவ்வொரு உணவுகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே வெவ்வேறு ஆஃபர்ஸ் உங்களுக்கு தருகின்றார்கள். குறிப்பாக வந்து $2 ஆஃபில் நீங்கள் சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஷ்ரிம்ப் சிக்கனோடு 7.95 பெற்றுக்கொள்ளலாம். மலேசிய நூடுல்ஸ் சிக்கன் ஷ்ரிம்போடு 8.95, சிக்கன் கொத்து 8.95, மட்டன் கொத்து 9.95 இருக்கும். அதே போன்று சுறா அல்லது ஷ்ரிம்ப் புட்டு வந்து 7.95 இருக்கும். 10 ஈழம் தோசை வந்து சாம்பார் சம்பலோடு 7.95 இருக்கும். சிக்கன் பாஸ்டா வந்து 9.95 பெற்றுக்கொள்ளலாம். அப்பம் வந்து நீங்கள் 50 சென்ட்ஸ் ஓப்பிலே 95 சென்ட்ஸுக்கு ஒரு அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். மில்க் அல்லது பிளெயின் அப்பரை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று $3 ஓப்பிலே மசாலா தோசை இருக்கின்றது. சாம்பார் சட்னியோடு 4.95 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதையும் தாண்டி இங்கே காம்போஸ் இருக்கின்றன. ஒரு ஃபேமிலிக்கு 4 பேருக்கு தேவையான உணவு இருக்கும். $10 ஓப்பிலே புட்டு மிக்ஸ் இருக்கின்றது. மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு ஸ்மால் எக்லான் கறியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சம்பளோடு 19.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஷ்ரிம்போடு மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு சிறிய எக் பிளான் பிக்களோடும் 24.95 $10 ஆஃபிலும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி எக்கச்சக்க தெரிவுகள் எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் நேரடியாக வர பாபு கேட்டரிங் அல்லது அலையுங்கள் 416-298-2917.

6:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை இணைந்து கொள்ளலாம். 416-555-4400 416-555-4400. வெளியில் 16 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 15 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 19 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும் 19 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் குறைவடையே இருக்கின்றது.

0: 6:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐஸ்வர்யா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம் ஐஸ்வர்யா. என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம். உங்கள் பாடல் தெரிவுகளோடு 7:00 வரையும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஓஷாவாவில் ஓஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டூ ஸ்டோரி டவுன் ஹோஸ் ஒன்றினை $5,96,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் லக்ஷ்மணந்தசாமியால் அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹோஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு முதலீட்டினையோ, உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ, அல்லது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் அவருடைய இல்லங்களையோ சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு அகைவாறு. $596,000 ஆரம்ப விலையிலிருந்து ஒரு ஃப்ரீஹோல் டவுன் ஹோஸினை, டூ ஸ்டோரி டவுன் ஹோஸினை ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி மற்றும் 407 காஸ்ட்கோ ஆகியவற்றுக்கு அண்மையில் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் எச்எஸ்டி ரிபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய இல்லக்கனவினையோ, முதலீட்டு கனவினையோ இவ்வாறு அஃபோர்டபுளான பிரைஸில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். சிறந்த சலுகைகள் தரப்படுகின்றன. ஒரு சிறப்பு போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. ஜீரோ டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9-foot சீலிங் ஆகியன இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. $60,000 டெபாசிட் இந்த டவுன் ஹவுஸ்களுக்கு கோரப்படுகின்றது. $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை செய்ய முடியும். அதுவரையில் மிகுதி $50,000 கூட 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகு தவணை கட்டண வசதி ஏற்படுத்தி தரப்படுகின்றது. 2027 நிறைவு பகுதியிலேயே இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது க்ளோசிங்கிற்கு. நீங்களும் லக்ஷ்மணந்தசாமி அழைத்து ஆரம்ப டெபாசிட்டுக்குரிய டிராப்டினை கொடுத்து உங்களுடைய புக்கிங்கினை கன்ஃபார்ம் செய்து கொள்ள முடியும். பிரபலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த டவுன் ஹவுஸ்களின் விற்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். 416-888-8044 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை $596,000 நீங்கள் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஜீரோ டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9-foot சீலிங்கினை உள்ளடக்கிய போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகின்றது. $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக $60,000 டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகின்றது. அதுவேளையில் இந்த கட்டுமானத்தில் டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை கூட நீங்கள் $694,000 பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. ஓஷாவாவில் இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன. விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044

0: ஹாப்பியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
4: 416-461-6401.
5: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் வோட் 7 தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் வோட் 7 உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396 stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
7: 6:20 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
7: நல்ல சுகமா இருக்கிறோம். ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு நான் செங்கோட்டை படத்துல இருந்து உச்சி முதல் பாதம் வரை அந்த பாட்டு கேட்க விரும்புறேன்.
7: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரோஹிணி, மீண்டும் சந்திக்கலாம்.
8: நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.

0: ஆறு மணி 25 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, பாபி கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க பாபி?
1: நல்ல சோமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் வந்து பிரியமுடன், அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாரதிக்கு கண்ணவா நீ எனக்கு உயிரம்மா அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி, வணக்கம்.
1: நன்றி நன்றி லாவண்யா, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக பாபு கேட்டரிங்கில் இருந்து தகவல்கள்.
2: தகவல்கள் பாபு கேட்டரிங், நீங்கள் காத்திருக்க தேவையில்லாமல் உணவுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு நட்பான விரிவான சேவைகளுடன் தந்து கொண்டிருக்கின்றார்கள். காலை 6 மணி முதல் நீங்கள் 7 வகையான பிரேக்ஃபாஸ்டை காஃபி அல்லது டீயோடு பெற்றுக்கொள்ளலாம். அதே வழி இல்லை சிக்கன் மட்டன் டால்பின் கொத்திருக்கின்றது $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸ் காம்போ சிக்கன் அல்லது மட்டன் அல்லது சீ ஃபுட்டோட $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகள்ல வந்து திருமண விருந்து 21 வகையான பதார்த்தங்களோடு வாழை இலையில் பாயசம் சர்க்கரை பொங்கலோடு $2 ஆஃபிலும் பெற்றுக்கொள்ளலாம். அதே வழியில் வாழை இலையிலே நண்டு கொத்திருக்கின்றது முட்டை பொரியல் நண்டு பொரியலோடும், அதே வழியில் வாழை இலையில் ராய் தொக்கு அல்லது கணவாய் தொக்கு முட்டை பொரியல் நண்டு பொரியல் சம்பலோடு புட்டோடு பெற்றுக்கொள்ளலாம். வார இறுதி நாட்கள்ல வீக்கெண்ட்ல வந்து சிறப்பாக வாழை இலையில் ஊராடு அல்லது ஊர்கோழியோடு விருந்து, அதே போன்று அரைத்த மீன்கறி ஊர்கூழ் போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறந்த ஆஃபர்ஸ்ல வந்து ஒவ்வொரு உணவு தெரிவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வந்து $2 ஆஃபில் வெவ்வேறு பேக்கேஜஸ் இருக்கின்றன. அதாவது சிங்கப்பூர் நூடுல்ஸ் சிக்கன் அல்லது சிக்கன் மற்றும் ஷ்ரிம்போடு $7.95 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று மலேசிய நூடுல்ஸ் இருக்கின்றது சிக்கன் மற்றும் ஷ்ரிம்போடு $8.95 இருக்கும். சிக்கன் கொத்து $8.95 இருக்கும். மட்டன் கொத்து $9.95 இருக்கும். சுரா அல்லது ஷ்ரிம் புட்டு வந்து $7.95 இருக்கும். 10 ஈழம் தோசை சாம்பார் சம்பலோடு $7.95 இருக்கும். சிக்கன் பாஸ்டா வந்து $9.95 பெற்றுக்கொள்ளலாம். $3 ஆஃபில் மசாலா தோசை சாம்பார் சட்னியோடு $4.95 இருக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். அதே வழியிலே அப்பம் இருக்கின்றது 50 சென்ட்ஸ் ஆஃபில், நீங்கள் ஒரு அப்பம் 95 சென்ட்ஸுக்கு பிளெயின் அல்லது பால் அப்பமாக இருக்கலாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதையும் தாண்டி நீங்கள் ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு உணவு பேக்கேஜ் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் வெஜி சொல்லி பார்க்கையில் பிட்டு மிக்ஸ் இருக்கின்றது. அதே போன்று பிட்டுக்கு வந்து நீங்கள் சிக்கன் மீடியம் சைஸ் அல்லது மட்டன் கறியோடு ஸ்மால் எக் நான் கறியு சம்பலோடு $19.95 $10 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். சிங்கப்பூர் நூடுல் இருக்கின்றது ஷ்ரிம்ப், இது வந்து மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு ஸ்மால் எக் பிளான் பீக்களோடு $24.95 பெற்றுக்கொள்ளலாம். $10 ஆஃபில் இப்படி எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. நீங்கள் நேரடியாக வரலாம். அதை விலையில் அழைத்து மேலது விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆர்டர் செய்யலாம் 416-298-2917 பாபு கேட்ரிங்.

0: கனேடிய எழுத்தாளரும் கவிஞருமான ஆன் கார்சன் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். 76 வயதான அவர் டொரண்டோவில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்து கவிதை மற்றும் உரைநடைக்கு இடையிலான எல்லைகளை உடைக்கின்ற துணிச்சலானதும் புதுமையானதுமான படைப்புகளுக்காக ஆன் கார்சனுக்கு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதாக அதனை வழங்குகின்ற ஸ்வீடிஷ் அகாடமி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளுடன் எண்ணிக்கை ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணைய தரப்புகள் கூறியுள்ளன. மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்ததாக குற்றம் சாட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல்கள் இடம்பெறுகின்றன. தாவிக்க திமுக, அதிமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி நிலவுகின்றது. மறுபுறத்தில் தாராபுரம் பிரச்சாரத்தில் பெண் வேட்பாளரை உருவக்கீலி செய்த விவகாரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீது திருச்சியில் 5 காவல் நிலையங்களில் தாவைக்க மகளிர் அணி முறைப்பாடு செய்துள்ளது. இலங்கையின் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஏனைய மக்களைப் போன்ற அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்று சபையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட ஊழல் ஒழிப்பு சட்ட திருத்தம் குறித்த விவாதத்தில் உரையாற்றிய அவர், ஊழல் மட்டுமின்றி தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளும் அகற்றப்பட்டாலே நாடு வளர்ச்சியடையும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: 6:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: ஆஷாவாவில் உங்களுக்கான புத்தம் புதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் சொன்னினை 596,000 டொலர்களிலிருந்து பெறக்கூடிய ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தினை லட்சுமண கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். பிப்பேலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பைக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை 596,000 டொலர்களிலிருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 வரையில் HS2 வேற்றினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமணசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அதே வேளையில் பல்வேறுபட்ட சிறப்பு சலுகைகளும் இந்த வீடுகளுக்கு வழங்கப்படுகின்றன. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை உள்ளடக்கிய சிறப்பு போனஸ் பேக்கேஜும் வழங்கப்படுகிறது. மேலதிகமாக 10,000 டாலர்கள் அப்ரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போனது. 60,000 டாலர்கள் டெபாசிட் மாத்திரமே இந்த வீடுகளுக்கு கூறப்படுகிறது. 10,000 டாலர்களை செலுத்தி நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மிகுதி 50,000 டாலர்களை கூட 7 மாதங்களுக்கு பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகு தமணை கட்டண வசதி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுவேளையில் வருகின்ற ஆண்டு நிறைவு பகுதியிலேயே இந்த வீடுகள் குளோசிங்கினை கொண்டிருப்பதால் ஒரு வருடத்துக்கு மேலான காலமும் இருக்கின்ற இடையில் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். லட்சுமணசாமி அழைத்து அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டு ஆரம்ப டெபாசிட்டுக்குரிய டிராப்டினை கொடுத்து உங்களுடைய புக்கிங்கினை நீங்கள் கன்ஃபார்ம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு அஃபோர்டபுள் பிரைஸில் உங்களுக்கான ஒரு முதலீட்டினோ இல்லத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி ஹைவே 407 காஸ்ட்கோ ஆகிய பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அண்மையில் புத்தமுதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத பேக்யார்டுடன் கூடிய ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸ்களாகவே காணப்படுகின்றன. 596,000 டாலர்களிலிருந்து இந்த டவுன் ஹவுஸ்களை சொந்தமாக்கும் வாய்ப்பு. அதுவேளையில் சிறப்பு போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ் மற்றும் மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியன இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மேலதிகமாக 10,000 டாலர்கள் அப்ரேட் கிரெடிட்டும் கிடைக்கப்பெற போகிறது. 60,000 டாலர்கள் டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகிறது. ஈஸ்டி டெபாசிட் ஸ்ட்ரக்சரும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுவேளையில் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 694,000 டாலர்களிலிருந்து பெற முடியும். இது பற்றிய விவரங்கள் அறிந்துள்ளதும் லட்சுமண கந்தசாமியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 416-888-8044

0: 6:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது பாபு கேட்டரிங்கில் இருந்து தகவல்கள்.
1: 4500 ஷெப்பர் டவுனியில் இருக்கின்ற பாபு கேட்டரிங்ல இருந்து நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். 11:00 வரைக்கும் நீங்கள் ஆர்டர்ஸை பெற்றுக் கொள்ளலாம். அதே வழியில காலை 6:00 முதல் ஒவ்வொரு நாளும் திறந்திருப்பார்கள். ஏழு விதமான வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்டோடு நீங்கள் காஃபி அல்லது டீயை பெற்றுக் கொள்ள போனீர்கள். அதே வழியில் டால்பின் கொத்திருக்கின்றது, சிக்கன் அல்லது மட்டன் $2 சேவ் பண்ணி கொள்ள முடியும். அதே போன்று ஃப்ரைட் ரைஸ் கம்போ இருக்கின்றது, சிக்கன் அல்லது மட்டன் அல்லது சீ ஃபுட் கம்போ, நீங்கள் இது வந்து $2 காஃபியில் பெற்றுக் கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகள்ல வந்து திருமண விருந்திருக்கின்றது, 21 வகையான உணவுகள், வாழை இலை பாயசம், சர்க்கரை பொங்கலோடு விருந்து, இதுவும் $2 சோப்பில் பெற்றுக் கொள்ளலாம். வாழை இலையிலே நண்டு கொத்திருக்கின்றது, முட்டை பொரியல் நண்டு பொரியலோடு வேற இருக்கின்றது. அதே போன்று வாழை இலையில் ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, இது வந்து புட்டு, முட்டை பொரியல், நண்டு பொரியல், சம்பலோடும் வேற இருக்கின்றது. வீக்கெண்ட்ல வந்து வாழை இலையில ஊர் ஆடு, ஊர்கோழியோடு விருந்து, அரைச்ச மீன் கறி, ஊர்க்குள் போன்றவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதையும் தாண்டி நீங்கள் ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு டீல்ஸை பெற்றுக் கொள்ளலாம். $2 ஆஃபிலே வந்து சிங்கப்பூர் நூடுல்ஸ், சிக்கன் மற்றும் ஷ்ரிம்போடு $7.95, மலேசிய நூடுல்ஸ் வந்து சிக்கன் மற்றும் ஷ்ரிம்போடு $8.95, சிக்கன் கொத்து வந்து $8.95, மட்டன் கொத்து வந்து $9.95, அதே வழியில் சுறா புட்டு அல்லது ஷ்ரிம் புட்டு வந்து $7.95க்கு, 10 ஈழம் தோசை வந்து $7.95க்கு, சாம்பார் சம்பலோடு பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் பாஸ்டா $9.95க்கு இருக்கின்றது, இதெல்லாம் வந்து $2 ஆஃபில். அதே போன்று மசாலா தோசை $3 ஆஃபிலே நீங்கள் $4.95க்கு பெற்றுக்கொள்ளலாம். சாம்பார் சட்னியோடு அப்பம் இருக்கின்றது, பால் அப்பமோ பிளைன் அப்பமோ, ஒரு அப்பம் $0.95க்கு, $50 ஆஃபில் தருகின்றார்கள் $0.95க்கு. இதையும் தாண்டி நீங்கள் ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு வந்து $10 ஆஃபில் புட்டு மிக்ஸ் வந்து $19.95க்கு தருகின்றார்கள். மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடு ஸ்மால் எக்லான் கறி சம்பலோடு வர இருக்கின்றது. அதே போன்று சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது, ஷ்ரிம்போடு நீங்கள் மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி ஸ்மால் எக்லான் பிக்களோடு $24.95க்கு பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் $10 ஆஃபில் வருகின்றது. ரொட்டி வந்து நீங்கள் $0.50க்கு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு சிறிய சைஸ் மீட் கறியை பெற்றுக்கொள்ளும் போது அதிகபட்சம் 10 ரொட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்றுதான் சமோசா $1 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதிகபட்சமாக வந்து 20 பீசஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மினிமம் $10 பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்படி ஏராளமான தெரிவுகள் பாபு கேட்டரிங்கில் இருக்கின்றன. நேரடியாக வேற 4500 ஷெப்பர்ட் அவென்யூ அல்லது அலையுங்கள் 416-298-2917.
0: அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: VG Productions, Vijaya Jewelry-உடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித், ஆலம் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் VG Productions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோர்கேஜிற்கும் KM Business Solutions, 6475221775. KMBusiness.ca.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
2: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
0: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு

0: 51-416-457-0651 கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சபைக்கான விருதினை வென்றவர். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீஸ் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்க கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவணியா. நேரம் சரியாக 7 மணி. வணக்கம் நிபாஜினி.
5: வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அதே போல் நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: பரவாயில்ல, வந்துட்டோம்.
5: மற்றும்
4: வெளியே 16 டிகிரி செல்சியஸ்.
5: டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி

0: முதல் ஒரு சதத்தால் குறைவடைய இருக்கின்றது.
1: இன்னும் வளமான நிகழ்ச்சியில் தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு இவினிங். நம்ம ஒரு இவினிங்கில் பாடலை தொடர்ந்து தங்க தமிழ் வார்த்தை, அதனைத் தொடர்ந்து நல்லதான் நாலு விஷயம் எழுப்பதற்கு செய்திகள், செய்தியை தொடர்ந்து முதன்மை மூன்றோடும் முதலாவது மனத்திற்கு நடந்து கொள்ளப் போகின்றோம்.
0: இரண்டாவது மனத்தியாளத்தில் நேர்களோடு கலகலப்பாக பேசும் கலகலப்பு போட்டி நிகழ்ச்சி இன்றும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து செய்திகள், அதனையும் தொடர்ந்து சமூகம் சார்ந்த விடயங்களோடு கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியும் வரப்போகின்றது.
1: இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.
2: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்ன

0: ஏழு மணி ஐந்து நிமிடம் எஃப்எம் 102 தசம் 7 ஊடக நேந்திரிக்கைகள். நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையில் அறுத்து என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக சொல்லுகின்ற பொழுது உண்ணச் செய்தல் நுகரச் செய்தல் என்று சொல்லப்படுகிறது. அறுத்து என்ற சொல்,
1: அறுத்து என்பது பழந்தமிழில் ஒருவருக்கு உணவை ஊட்டுதல் இல்லாவிட்டால் ஒன்றை நுகர செய்தல் போன்ற பொருளில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அரிய வினை சொல்லாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக புறநானூறு மற்றும் பெரும்பானாற்று படை போன்ற பழமையான நூல்களில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது.
0: தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருந்தோம். 7:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ். சண்முகே.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472938
2: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மார்க்கம் அண்ட் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: கோபிம் போட்டோஸ். ஐடி மற்றும் லீகல் போட்டோஸ் தேவைகளுக்கு தமிழர் நிர்வாகத்தில் ஸ்காப்ரோவில் கோபிம் போட்டோஸ். கெனடியன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், விசா, PR, சிட்டிசன்ஷிப் போட்டோக்களை டிஜிட்டலில் பெற்றுக்கொள்ள கோபிம் போட்டோஸ். அத்துடன் பாஸ்போர்ட், PR, டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஒர்க் பெர்மிட், PR அப்ளிகேஷன்ஸ் மற்றும் ரெனுவல் போன்றவற்றுக்கு உதவி தேவையா? நாடுங்கள் கோபிம் போட்டோஸ். 2347 கெனடி ரோட், யூனிட் 301A, ஸ்காப்ரோ. 416-522-1775.
4: லைக்க ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
5: சிக்மாஸ் அன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்.
6: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
5: ஃபில்டு வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்.
7: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி,
5: லைக் ஹைஸ்ட், ட்ரெஷர் ஹண்ட்.
8: இன்னொரு கோடி.
9: வாட் எ வாவ். இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆட்சி சார் நீங்க.
4: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
10: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணு.
4: சிக்மா
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: பரத்ராஜன் செயல் ஜெமினி திரைப்பட பாடல் ஒளி துவங்கியிருக்கிறது. 7:20 நிமிடம் எஃப்எம் 102.3
1: நாங்கள் இந்த பொழுதில் பாபு கேட்டரிங் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: 4500 ஷெப்பர்ட் டவுன் ஈஸ்டில் இருக்கின்ற பாபு கேட்டரிங்கிலிருந்து நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகள், சிற்றுண்டிகள், அதே போன்று அனைத்து விதமான ஹலால் உணவுகள் போன்றவற்றை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். பிரேக்ஃபாஸ்ட் காம்போஸ் எல்லாம் 7 வித்தியாசமான தெரிவுகள் இருக்கின்றன. டீ அல்லது காஃபியோடு பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று டால்பின் கொத்து, சிக்கன், மட்டன் போன்றவை $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸ் காம்போ இருக்கின்றது, சிக்கன் அல்லது மட்டன் அல்லது சீ ஃபுட் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமைகள்ல வந்து திருமண விருந்து இருக்கின்றது, 21 வகையான உணவுகளோடு வாழை இலையிலே பாயசம், சர்க்கரை பொங்கலோடு $2 ஆஃபிலும் பெற்றுக்கொள்ளலாம். வாழை இலை நண்டு கொத்து முட்டை பொரியல் நண்டு பொரியலோடும், வாழை இலையில் ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, முட்டை பொரியல், நண்டு பொரியல் சம்பலோடு புட்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வீக்கெண்ட்ஸ்ல பார்க்கையில் வாழை இலையிலே ஊராடு ஊர்கோழியோடு விருந்து காத்திருக்கின்றது. அதே போன்றுதான் அரைச்ச மீன்கறி, ஊர்கோள் போன்றவற்றையும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்பெஷலாக பெற்றுக்கொள்ள முடியும். இதையும் தாண்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு தெரிவுகள் எல்லாம் காணப்படுகின்றன. சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது, சிக்கன் ஷ்ரிம்போடு $7.95 பெற்றுக்கொள்ளலாம். மலேசிய நூடுல்ஸ் வந்து சிக்கன் மற்றும் ஷ்ரிம்ப் $8.95, சிக்கன் கொத்து வந்து $8.95, மட்டன் கொத்து $9.95. அதே போன்று சுறா பொட்டு அல்லது ஸ்ரீம் பொட்டு வந்து $7.95 பெற்றுக்கொள்ள முடியும். 10 ஈழம் தோசை சாம்பார் சாம்பலோட $7.95. அதே போன்று சிக்கன் பாஸ்டா வந்து $9.95 பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து $2 ஆஃபிலே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று $3 ஆஃபிலே வந்து மசாலா தோசையை வந்து நீங்கள் $4.95 பெற்றுக்கொள்ள முடியும். சாம்பார் சட்னியோடு இதை பெற்றுக்கொள்ளலாம். அப்பம் வந்து 50 சென்ட்ஸ் ஓப்பில் நீங்கள் ஒரு அப்பம் 95 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். பால் அப்பமாக இருக்கலாம் அல்லது பிளெயின் அப்பமாக இருக்கலாம். இப்படி எக்கச்சக்க தெரிவுகள் காணப்படுகின்றன. அதே போன்று ரொட்டி வந்து நீங்கள் 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு சிறிய அளவு மீட் கறி ஒன்றை வாங்கும் போது 10 ரொட்டிகள் அதிகபட்சமாக 50 சென்ட்ஸ் படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்றுதான் புட்டு மிக்ஸ் இருக்கின்றது, இது ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு $10 ஓப்பிலே $19.95 தருகின்றார்கள். இந்த புட்டு மிக்ஸ் வந்து மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடும், ஸ்மால் எக்ஸ்பிளான் கறி அதே போன்று சம்பலோடும் வர இருக்கின்றது. அதே வேளையில் சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஷ்ரிம்போடு மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி ஸ்மால் எக்ஸ்பிளான் பிக்கலோடு $24.95 $10 ஓப்பிலும் தருகின்றார்கள். இப்படி எக்கச்சக்க உணவு தெரிவுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. ஆஃபீஸ்லி உங்களுடைய அனைத்து விழாக்களுக்கு தேவையான கேட்டரிங் வசதிகள் கூட செய்ய தயாராக இருக்கின்றார்கள். அதே டேக் அவுட் இருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள பாபு கேட்டரிங்கை அழைக்க முடியும். 416-298-2917.
3: தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 7:23 எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் நல்லதாய் 4 விஷயத்தை நாங்கள் இந்த பார்க்க போகிறோம். நல்லதாய் 4 விஷயத்தில் உங்கள் மகிழ்ச்சியை எதிர்காலத்துக்காக ஒத்திவைக்காதீர்கள். வாழ்க்கை முழுவடையும் நாளுக்காக காத்திருந்தால் வாழ வண்டி என்ற நாளை இழந்து விடுவோம். அவை அப்பப்போ அந்தந்த நிமிஷத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்துடுவோம்.
1: நிச்சயமாக நல்ல வேலை கிடைத்தால், சொந்த வீடு வாங்கினால், ஒரு பெரிய இலக்கை அடைந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது இலக்குகளை அடைவது மட்டுமல்ல, அந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு நாளையும் ரசிப்பது
0: ஏற்றுக்கொள்ளலாம். நல்லதாய் 4 விஷயத்தோடு நாங்கள் இணைந்திருந்தோம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் எரிபொருள் விலைகளில் உள்ள மத்திய அரசின் வரிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை உயர்ந்த வருமானமுள்ள குடும்பங்களுக்கே அதிக அளவில் பயனளிப்பதாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. உயர்ந்த வருமானமுள்ள குடும்பங்களுக்கு சராசரியாக வருடத்திற்கு 468 டாலர்கள் அனுகூலம் கிடைக்கின்ற மறுபுறத்தில் குறைந்த வருமானமுள்ள குடும்பங்களுக்கு 132 டாலர்களே அனுகூலம் கிடைப்பதாக அது கூறியுள்ளது. உயர்ந்த வருமானமுள்ள குடும்பங்கள் அதிகளவு வாகன எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடியவாறு உள்ளமை இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிப்பதாகவும் வீதிகளில் இரத்த ஆறு ஓடுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எப்படி மக்களை ஏமாற்றலாம் என்பதிலும் சிறுபான்மை ஆட்சியை எப்படி தக்க வைக்கலாம் என்பதிலுமே முதலமைச்சர் கவனம் செலுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை அனுபவம் இல்லாத தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் குற்றங்கள் தலைவிரித்து ஆடுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் மக்களின் உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்காமல் ஆணவ போக்குடன் தாவேக்க அரசு செயற்படுவதாக நாத்தக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டித்துள்ளார். இலங்கையில் ஜாழ் செம்மணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிபுணர்களின் ஒத்துழைப்புகளை தேவையான சந்தர்ப்பத்தில் பெறப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாகவே உள்ளதென அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன்,
2: 437-860-7002 437-860-7002
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
6: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 647-302-5748 camsonics.com.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன்
8: 102.7.

0: வித்யாசாகரன் இசையில் கில்லி திரைப்பட பாடல் ஒளி துவங்கியிருக்கிறது. 7:45 நிமிடம் எஃப்எம் 102 தசம் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள்.
1: இந்த பொழுதில் நாங்கள் பாபு கேட்டரிங் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: பாபு கேட்டரிங் உங்களுக்கு வாரத்தில் 7 நாட்களும் காலை 6 மணி முதல் திறந்திருக்கின்றார்கள். இரவு 11 மணி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகள், சிட்டுண்டிகள், ஸ்வீட்ஸ், பேக்கரி உணவுகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ நீங்க பாத்தீங்கன்னா 7 வித்தியாசமான தெரிவுகள் இருக்கின்றன. டீ அல்லது காஃபியோடு பெற்றுக்கொள்ளலாம். $2 ஆஃபிலே 5.95 நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் டால்பின் கொத்து இருக்கின்றது, சிக்கன் அல்லது மட்டன் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரைட் ரைஸ் கொம்போ இருக்கின்றது, சிக்கன் அல்லது மட்டன் அல்லது சீ ஃபுட் $2 ஆஃபில் பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமைகளில் வந்து திருமண விருந்து இருக்கின்றது, 21 வகையான உணவு பதார்த்தங்களோடு வாழை இலையிலே பாயசம் சர்க்கரை பொங்கலோடு $2 ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல வாழை இலையில் நண்டு கொத்து இருக்கின்றது, முட்டை பொரியல் நண்டு பொரியலோடு பெற்றுக்கொள்ளலாம். வாழை இலையில் ரால் தோக்கு, கணவாய் தோக்கு, முட்டை பொரியல், நண்டு பொரியல் சம்பலோடு புட்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வீக்கெண்ட்ல வந்து வாழை இலையில் ஊராடு ஊர்கோழியோடு விருந்திருக்கின்றது, அதே போன்று அரைச்சி மீன்கறி ஊர்கோழி போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வீக்கெண்ட்ஸ்ல. அது மாத்திரமில்லாமல் எல்லா நாட்களுமே வந்து 7 நாட்களிலுமே வந்து நீங்கள் $2 ஆஃபில் வெவ்வேறு தெரிவுகள் இருக்கின்றன. ஒன்று வந்து சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்கின்றது, சிக்கன் மற்றும் ஷ்ரிம்போடு 7.95, மலேசிய நூடுல்ஸ் வந்து சிக்கன் ஷ்ரிம்போடு 8.95, சிக்கன் கொத்து வந்து 8.95, மட்டன் கொத்து வந்து 9.95. அதே வழியில் சுறா அல்லது ஷ்ரிம்ப் புட்டு வந்து நீங்கள் 7.95 பெற்றுக்கொள்ளலாம். ஆம்லெட் மற்றும் சம்பல் இதோடு வர இருக்கின்றது. 10 ஈழம் தோசை சாம்பார் சம்பலோடு 7.95, சிக்கன் பாஸ்டா வந்து 9.95 பெற்றுக்கொள்ளலாம் $2 ஆஃபில். அதே போன்று நீங்கள் மசாலா தோசையை $3 ஆஃபிலே சாம்பார் சட்னியோடு 4.95 பெற்றுக்கொள்ளலாம். அப்பம் இருக்கின்றது, பாலப்பமோ பிளெயின் அப்பமோ $50 ஓஃபிலே வந்து ஒரு அப்பம் 95 சென்ட்ஸுக்கும் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். அதோடு நீங்கள் ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு பேக்காக எடுக்க போறீங்க அப்படி என்று சொன்னால் $10 ஓஃபிலே புட்டு மிக்ஸ் வந்து மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறியோடும் ஸ்மால் எக் பிளான் கறியோடும் தருகின்றார்கள். சம்பளம் வரை இருக்கின்றது $19.95. அதே போன்று நீங்கள் $10 ஓஃபிலே சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஷ்ரிம்போடு பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு வந்து மீடியம் சைஸ் அல்லது மீடியம் சைஸ் சிக்கன் அல்லது மட்டன் கறி வருகின்றது. சிறிய சைஸ் எக் பிளான் பிக்கலும் வரும் 24.95 பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து 4 பேர் கொண்ட குடும்பங்களுக்கு நீங்கள் போதுமான அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ரொட்டி இருக்கின்றது 50 சென்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து அதிகபட்சம் 10 பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு சிறிய சைஸ் மீட் கறியை பெற்றுக்கொள்ளும் போது இதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. நேரடியாக வேறு பாபு கேட்டரிங் அல்லது அலையுங்கள் 416-298-2917.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 7:48 எஃப்எம் 102 தசமங்களோடு அணிந்துக்கு நாங்கள் இந்த வழியில் முதன்மை மூன்றோடு அணிந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூடில் பார்க்கின்ற பொழுது கனடாவில் வீடுகளின் எரிசக்தி செலவை குறைக்கும் நோக்கில் மத்திய அரசு வந்து $2 பில்லியன் மதிப்பிலான வெப்ப பம்ப் அதாவது ஹீட் பம்ப்ஸ் நிதியுதவி திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இதன்படி தகுதியுள்ள குறைந்த வருமான குடும்பங்களுக்கு அதிகபட்சம் $10,000, ஏனைய தகுதியுள்ள குடும்பங்களுக்கு $2,000 வழங்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
1: இந்த திட்டம் 2027 தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெப்ப பம்புகளுக்கு மாறுவதன் மூலம் சில குடும்பங்கள் ஆண்டுக்கு $1,400 வரை சேமிக்க முடியும் என அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் முழு விவரங்களும் விரைவில் வெளியிடப்பட இருக்கின்றன.
0: இதுவரை ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்கா, உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் நாளை முதல் மியாமில் 2 பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். உக்ரைன் பாதுகாப்பு உத்தரவாதங்கள், போரை நிறுத்துவதற்கான புதிய திட்டங்கள் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை தற்காலிகம் நிறுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக செய்திகள் சொல்கிறது.
1: இருப்பினும் போரை முடிவுக்கு கொண்டுவருவது இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் இந்த பேச்சுவார்த்தை அமைதிக்கான புதிய வாய்ப்பை உருவாக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது.
0: இதேவேளை சவுதி அரேபியன் தலைநகர் ரியாத்தில் இன்று வெடிப்பு சத்தங்கள் கேட்டதை தொடர்ந்து ரியாத் சர்வதேச விமானம் மூடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது.
1: ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் விமான நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதாக கூறியுள்ள நிலையில் இந்த ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றது.
0: முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தீர்கள். 7:49 நிமிடம்.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: Your favorite music on your favorite station 102.7
2: Sun City Plaza-வில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426.
5: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 Passmore Avenue, Unit 9, Scarborough. PPS குரூப் இங்க்.
6: ஒரு நகை

0: நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085,
2: 6569085656. உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். ஜிடிஐக்குள் ஃப்ரீ டெலிவரி, 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங், 416-293-0550, 416-293-0550, goodlifeflooring.ca.